0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்ப்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கபில் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: அம்மையை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
1: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்ப்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த

0: சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
1: வானிலை அறிக்கை, மின் தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தயங்காமல் நடை போட்டா முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மையப்பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்தியானா பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் நம்மளால் இது முடியுமா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, தோத்துட்டோம்னா இப்படிலாம் நினச்சி நினச்சி நம்ம நிறைய வாய்ப்புகளை கைவிட்டுருவாங்க. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கிறப்போ எத்தனை தடவை கீழே விழுந்திருக்கு தெரியுமா? ஆனால் அது நான் இனிமேல் நடக்க மாட்டேன் அப்படின்லாம் முடிவு பண்ணல, என்னால் முடியாது அப்படின்லாம் முடிவு பண்ணல, மறுபடியும் எழுந்து நடக்கும். அதனால தான் இன்றைக்கி ஓடுது. அதாவது நம்மளை தாங்க நான் சொல்கிறேன். அதனால் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒதுங்கிடாமல் என்னால் முடியும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து முயற்சி மட்டும் கைவிடாமல் நட போட்டுக்கிட்டே கண்டிப்பா நீங்க என்ன விஷயத்தை நினைச்சீங்களோ அந்த விஷயங்களை உங்களால அடைய முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தில் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
0: நம்ம மக்களின் குரல் சமுதாயம்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சங்க இலக்கியங்களில் எத்தனை தொகை நூல்கள் உள்ளது, சங்க இலக்கியங்களில் எத்தனை தொகை நூல்கள் உள்ளது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே பிளேசி உடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசுல இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்க அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கு அப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்க அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேரு சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையா போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியா வாழ்றாங்க. ஒரு வழியா காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்துதான் டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்ப இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியா சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சு தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறைய கண்டுபிடிச்சு 7 தலைமுறைகளுடைய கதைய புத்தகமா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்றேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலிருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சொல்லுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேப்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சொல்லுவா கேம் சொல்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றிய நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சூரிய சக்தி மின் உற்பத்தியில் 6 கோடி யூனிட்டுகள் வந்துட்டு இப்போ தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. சூரிய சக்தி மின் நிலையங்களில் முதல் முறையாக நேற்று முன்தினம்

6 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தியாகி இருக்குது. தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் சூரியசக்தி மின் நிலையங்களை அமைத்து வந்துட்டுருக்காங்க. தற்போது 12,197 மெகாவைட் திறனில் சூரியசக்தி மின்சார நிலையங்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குது. அதில் இருந்து தினமும் சராசரியாக 4 கோடி யூனிட்டுகள் மின்சாரம் கிடச்சிட்டு வந்துட்டுருக்குது. இந்த வருஷத்தில் வந்துட்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 5.86 கோடி யூனிட்டுகள் மின்சாரம் உற்பத்தி ஆகிட்டு இருந்துச்சு. இதுவே உச்சபட்ச அளவாக இருந்துச்சு. இப்போது சூரியசக்தி மின் நிலையங்களில் எப்பவும் இல்லாத வகையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 6 கோடி யூனிட்டுகள் மின்சாரம் வந்துட்டு உற்பத்தி ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியசக்தி மின் உற்பத்திக்கு சூரியனுடைய வெப்பத்தை விட ஒளியே முக்கியம் அப்படின்னும், தென்மேற்கு பருவமழை சீசன் தொடங்கியும் தென் மாவட்டங்களில் சூரிய ஒளி நல்லாவே இருக்கிறதுனால சூரியசக்தி மின் உற்பத்தி அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 18 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்தரிக்காய் 45 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்காங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 34 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், நாட்டு பாகற்காய் 40 ரூபாய், தேங்காய் 40 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 35 ரூபாய், பூவன் வாழை 35 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 50 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், இஞ்சி 250 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலேருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, ஜலகண்டாபுரம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் அந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லாத
3: சாப்பாடு அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா அதான்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயர் எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துருவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி

0: ரொம்ப மோசமான நச்சுவாய்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
1: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன இடங்கள் அப்படின்னா, தலைவாசல் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால தலைவாசல், ஆரகலூர், ஆரத்தியாகரம், வேப்பம்பூண்டி, புளியங்குறிச்சி, சித்தேரி, இழுப்பநத்தம், சாத்தப்பாடி, சார்வாய், தென்குமரை, தேவியாக்குறிச்சி, மணிவிழுந்தான் காலனி, மணிவிழுந்தான் வடக்கு, மணிவிழுந்தான் தெற்கு, பட்டுத்துறை, நாவக்குறிச்சி, சிறுவாச்சூர், ஊனத்தூர், புத்தூர், நாவலூர், தியாகனூர், காமக்காப்பாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தெடாவூர் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால எங்கவெல்லி, தெடாவூர், ஆணையாம்பட்டி, வளச்சக்கல்பட்டி, புனல்வாசல், வீரகனூர், கிழக்கராஜாபாளையம், நடுவலூர், ஒதியத்தூர், பின்னனூர், லத்துவாடி, கணவாய்க்காடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புத்தரக்கவுண்டன் பாளையம் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால புத்தரக்கவுண்டன் பாளையம், ஏத்தாப்பூர், அபிநவம், வீரகவுண்டனூர், காந்திநகர், தளவாய்ப்பட்டி, தென்னம்பிள்ளையூர், ஒட்டப்பட்டி, உமையால்புரம், ஓலப்பாடி, ஆரியபாளையம், பெத்தநாயக்கன் பாளையம், எருமசமுத்திரம், சின்னமசமுத்திரம், கல்யாணகிரி, கல்லேரிப்பட்டி, படையாச்சியூர், முத்தானூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையிலுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே அரே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட்டாக ஃபனிச்சு அப்படின்னா சங்கல 5 மணிக்கு தான் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது செல்லுக்கு சார்ஜ் போடுறீங்க, இல்லை மிக்சியில் ஏதாவது அரைக்கிறீங்க, இல்லை கிரைண்டரில் ஏதாவது மாவு அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாத்தையுமே இன்றைக்கே முடிச்சு வச்சுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பர்தாசோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ஒரு இடத்துல மட்டும் மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, கொளத்தூர், சத்யா நகர், பூமனூர் துணைமின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால கொளத்தூர், சின்னமேட்டூர், லக்கம்பட்டி, சின்னதண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், கோவிந்தபாடி, காவேரிபுரம், கருங்கல்லூர், சத்யா நகர், கத்திரிப்பட்டி, கோட்டையூர், காரைக்காடு, ஏமனூர், சிங்கிவிரிப்பட்டி, கோரப்பள்ளம், புதுவேளமங்கலம், தானமூர்த்திக்காடு, உக்கம்பருத்திக்காடு, சுப்பிரமணியபுரம், பன்னவாடி, சேத்துக்குழி, வெள்ளக்கரட்டூர், மாமரத்தூர், ஒட்டங்காடு, குறும்பானூர், சவேரியார் பாளையம், ஆலமரத்துப்பட்டி, குள்ளம்பாளையம், பூமனூர், செட்டியூர், பாலமலை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளாரையும் முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளார உங்களோட வேலை மட்டும் டக்கு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் பவுனுக்கு இப்போது 1000 ரூபாய் சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச மார்க்கெட் நிலவரப்படி தங்கத்தோடைய விலை ஏற்ற இறக்கமாகவே தான் வந்து இப்போது காணப்பட்டு வந்துட்டுருக்குது. அதுபடி நம்ம சேலத்தில் நேற்று முன்தினம் கிராமுக்கு தங்கம் 13,440 ரூபாய், பவுனுக்கு 1,07,520 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று

கிராமுக்கு 125 ரூபாய், பவுனுக்கு 1000 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது. அதுபடி கிராம் ஒன்றுக்கு 13,315 ரூபாய், பவுனுக்கு 1,06,520 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,315 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,06,520 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடை விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியோடை விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை 6.50 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது தங்கம் வெள்ளி இல்லை முட்டை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இன்றைக்கி இந்த தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையுடைய விலையெல்லாம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோடு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி ரெண்டு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, கந்தம்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால மெய்யந்திரு, சிவதாபுரம், கொத்தாங்காடு, காட்டூர், வண்டிக்காரன் நகர், கந்தம்பட்டி, கோனேரிக்கரை, சண்முக செட்டிக்காடு, ஆண்டிப்பட்டி, வேடுகத்தாம்பட்டி, திருமலைகிரி, புத்தூர், நெய்க்காரப்பட்டி, பெருமாம்பட்டி, சேலத்தாம்பட்டி, வட்டமுத்தம்பட்டி, மஜ்ரா கொல்லப்பட்டி, தளவாய்ப்பட்டி, சர்க்கார் கொல்லப்பட்டி, சுந்தர் நகர், மல்லமுப்பம்பட்டி, காந்தி நகர், சித்தனூர், கக்கன் காலனி, உடையார் தோட்டம், அரியா கவுண்டம்பட்டி, எம்ஜிஆர் நகர், காமநாயக்கன்பட்டி, ராமகவுண்டனூர், போடிநாயக்கன்பட்டி, சோளம்பள்ளம், பழைய சூரமங்கலம் ஜங்ஷன், ரங்காநகர், உழவர் சந்தை, இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளார உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. கரண்ட் ஆஃப் ஆக போகிறது இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம சேலம் மேட்டுணை இருக்கு இல்லையா, அந்த மேட்டுணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போ கடுமையாக சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. மேட்டுரணையுடைய மொத்த நீர்மட்டம் 120 அடி, நேற்று 76.58 கன அடியாக வந்துட்டு இருந்துச்சு. அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 3000 கன அடி நீர் காவிரி ஆற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஆனால் நீர்வரத்து கடந்த மாதம் 3ஆம் தேதி வினாடிக்கு 3861 கன அடியாக இருந்துச்சு. படிப்படியாக சரிய தொடங்கி இப்போ வந்துட்டு கடந்த 4ஆம் தேதி 109 கன அடியாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் 63 கன அடியாகவும் நேற்று 40 கன அடியாகவும் கடுமையாக சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் இன்றைக்கி நம்முடைய மேட்டூர் நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 76.58 அடியாகவும் நீரிருப்பு 38.63 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போ வெறும் 40 கன அடியாக மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 3000 கன அடியாக இப்போது அதிகமாக இருக்குது. இப்போது நீர் திறப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், ஆனால் நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல, பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா, நாளைக்கு 4 ரயில் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கரூர் ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால அந்த வழியாக இயக்கப்பட்டு வரக்கூடிய 4 ரயில் சேவையில் நாளைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி மயிலாடுதுறையில் இருந்து காலையில் 6:15 இயக்கப்படக்கூடிய சேலம் விரைவு ரயில் கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரராக்கியம் ஸ்டேஷன் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னும், இந்த ரயில் சேலம் வராது. அதே நேரத்தில் மறுமார்க்க ரயில் சேலத்திலிருந்து மதியம் 2:05 பதிலாக 3:40 கரூரில் இருந்து புறப்படும். கேரள மாநிலம் பாலக்காடு நகரில் காலையில் 6:30 புறப்பட்டு திருச்சி செல்ல வேண்டிய விரைவு ரயில் அதுக்கு முன்னாடி கரூர் சந்திப்பில் நிறுத்தப்படும். பராமரிப்பு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரயில் கரூர் டு திருச்சிக்கு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயிலாக இயக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவையில் இருந்து காலையில் 8:00 இயக்கப்பட்டு வரக்கூடிய நாகர்கோயில் விரைவு ரயில் திண்டுக்கல் மார்க்கமாக போத்தனூர் பொள்ளாச்சி பழனி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்குது அப்படின்னும், இந்த ரயில் கோவை வடக்கு பிளமேடு சிங்காநல்லூர் இருகூர் சூலூர் ரோடு சோமனூர் திருப்பூர் ஊத்துக்குழி ஈங்கூர் ஈரோடு பாசூர் கொடுமுடி புகழூர் கரூர்பாளையம் இரிடு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்களை நிற்காது அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெனங்குடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை வின்சென்ட் சீலநாயக்கன் பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியாப்பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேருக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, சங்க இலக்கியங்களில் எத்தனை தொகை நூல்கள் உள்ளன அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது.

கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் உரிமையாக சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் மார்ட்டின் காட்டேஜோடைய குண்டு கோழி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செல்வராயன் மலைத்தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும், ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் திருமணி என்ற பெயரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்விதான் இது. அப்படி எப்படி வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்திருக்கும், அவைகள் வந்து முத்துகள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றத பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும், திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அந்த இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: என்னடா பண்ணிட்டு இருக்க பக்கத்துல ஸ்கேல் வச்சு அளந்து சாப்பிட்டு இருக்க.
1: இல்ல மச்சான், டாக்டர் சாப்பாடு அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா? அதான்

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சொல்லுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சொல்லுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளோட தமிழகத்தில் பள்ளிகளுக்கான தடகள போட்டி வந்து நடக்கப் போகுது அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டி வர 24ஆம் தேதி மதுரையில் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பங்கேற்க அனைத்து பள்ளிகளுக்குமே தமிழ்நாடு தடகள சங்கம் அழைப்பு விடுத்திருக்காங்க. தமிழ்நாடு தடகள சங்கம் அதுக்கு பர்மனண்ட் தனியார் பள்ளிகள் இணைந்து பள்ளிகளுக்கு இடையிலான முதலாவது தடகள போட்டி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் வர 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 2 நாட்கள் நடக்க இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 500க்கும் அதிகமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பங்கேற்கும்படி தமிழ்நாடு தடகள சங்கம் அனைத்து பள்ளிகளுக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள், கோப்பை உள்ளிட்ட எல்லாமே வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு சிறப்பு பரிசுமே வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றி திருவள்ளூர் மாவட்ட தடகள சங்க செயலாளர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வ தடகள போட்டி நடத்தப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது பற்றி தான் வந்துட்டு ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ இந்த பள்ளிகளுக்கான தடகள போட்டியில் அனைத்து பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுமே வந்துட்டு கலந்துக்கணும் அப்படின்னு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல்

தொடர்ந்து அடுத்ததா இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யாரு அப்படின்னா பவியா. அவங்க வந்துட்டு கண்ணங்குறிச்சி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணுறாங்க அப்படின்னா மணிமேகலை அவங்களுடைய குடும்பத்தார் வந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. நம்மளுடைய சோனாஃபம் சார்பாகவும் சத்யனுடைய சார்பாகவும் நானுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பவ்யா. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் மாதிரியே இந்த வருஷம் முழுக்க எல்லா நாளுமே நீங்கள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்தது உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலாமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர் நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயர் எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துருவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி இன்னொரு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, கூடமலை துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால கூடமலை, கணவாய்க்காடு, கிருஷ்ணராஜபுரம், அதுக்கப்புறமா மண்மலை, பாலக்காடு, விஜயபுரம், நரிப்பாடி, நினங்கரை, கடம்பூர், கூளமேடு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளால் உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மசாலா அரைக்கணும், இல்லை ஏதாவது குழம்பு மாவு ஆட்டணும் அப்படி மாதிரி நினச்சிட்டீங்க அப்படின்னா, யாராவது வந்துட்டு இன்னும் நினச்சிட்டிங்கன்னா மறக்காம வந்து உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு காலையில் 9 மணிக்குள்ளார முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்டும் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, கிழக்கு லண்டனில் தன்னார்வ திட்டத்தை முன்னெடுத்து கடும் மாசடைந்த ரோடிங் ஆற்றை வந்துட்டு சுத்தப்படுத்தியிருக்காரு சுற்றுச்சூழல் ஆர்வலரும் வழக்கறிஞருமான பால் பவுன்ஸ்டார் அவர்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நாட்டு அரசு அவர் மேலேயே வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. பல வருஷமாக சட்டவிரோதமாக மில்லியன் கணக்கான லிட்டர் கழிவு நீர் வந்துட்டு கலக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிற நடவடிக்கை எடுக்காமல் அனுமதி கேட்காமல் ஆற்றை சுத்தப்படுத்தியதாக வந்துட்டு தன் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படி மாதிரி அவரும் வந்துட்டு வேதனையாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரியான நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 6 மணிக்குள் உருவாக்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், அப்புறமா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான பயங்கர ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ், பல விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 6 மணிக்குள்ளும் குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்ததா, தொழிலில் முதலீடு செய்வது சிறந்ததா, தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்ததா, தொழிலில் முதலீடு செய்வது சிறந்ததா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் இன்ஜியுடைய அளவில் அழகிய பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக ஆலய பணியாளர்களுக்கு இப்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேவாலயங்களில் பணிபுரியக்கூடிய உபதேசியர்கள் பணியாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்திருந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு கல்வி, திருமணம், மகப்பேறு, உதவித்தொகை, கண் கண்ணாடி செலவின தொகை ஈடுசெய்தல், முதியோர் ஓய்வூதியம், விபத்து மற்றும் இயற்கை மரண உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான தகுதி கிறிஸ்துவ சமூகத்தினருக்கு 18 முதல் 60 வரை இருக்கணும். அதே மாதிரி உபதேசியர், வேதியியர் தொடங்கி பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்துவ அனாதை இல்லம், தொழுநோயாளி மறுவாழ்வு இல்ல பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முறையான மாத ஊதியம் பெறாத பணியாளர்களும் வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி உடையவர்கள் உறுப்பினராக பதிவு செய்யவும் நலத்திட்ட உதவிகள் பெறுவதை எளிதாக்கவும் www.cwb.tn.gov.in அப்படிங்கிற இந்த பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்கக்கூடியவங்க இணையதள முகவரியில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை நீங்கள் தொடர்பு கொண்டும் இது பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறார் யார் அப்படின்னா, கிரிநாதன் அவங்க வந்துட்டு வாழப்பாடி பகுதியிலேருந்து நாளைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கிரிநாதன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் நாளைக்கு மாதிரியே எல்லா நாளுமே சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. இப்போது அடுத்ததாக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாராலாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாராலாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யார் அவை இங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா FM 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா
2: வாகை சூடவா.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு அப்டேட் வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்ததா, தொழிலில் முதலீடு செய்வது சிறந்ததா, தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்ததா, தொழிலில் முதலீடு செய்வது சிறந்ததா அப்படிங்கிறதா இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் எத்தனை தொகை நூல்கள் உள்ளது, சங்க இலக்கியங்களில் எத்தனை தொகை நூல்கள் உள்ளது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 8 தொகை நூல்கள். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தாதாக்கா பட்டியலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஆதவன் அண்ணா மூலனூர் திருப்பூர்லேருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதாக்கா பட்டியலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலேருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலேருந்தும் இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தனேஷ், தினேஷ், தர்னிஷா, மாரிமுத்து இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா FM சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.

இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. சரி சத்தியா, கேள்வி எப்போ கேட்பா அப்படின்னா, நம்மளுடைய சோனாஃபம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா போபாய் நேயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களை. அடுத்த 2 மணி நேரம் திவாகர் உங்களோட ஜாலியை பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியை பேசிட்டு விளையாட நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் உங்களோட விளையாட்டத்தை கொண்டு வந்திருக்கேன். இது வாரத்தின் நடுநாள். இன்னும் இதுக்கப்புறம் 2 நாள் போனுச்சுன்னா லீவ் வந்துடும். எப்படி ஒரு 2 நாளை கடந்து வந்துட்டோம், இந்த நடுநாள் மட்டும் ஓட்டிட்டா எப்படியாவது லீவ் வரும்னு ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த ஹாப்பினஸோடயே இருங்க, எப்பயுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நமக்கு கால் பண்ணிங்கன்னா நம்மளும் அந்த ஹாப்பினஸோட ஜாலியாக விளையாடலாம். சரி, இன்றைக்கி என்ன வகை விளையாட்டு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் தான் கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளை அப்படின்னா என்ன அதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கருப்பு வெள்ளை கருப்புன்னு சொன்னால் நீங்கள் கருப்பு கலரில் என்ன இருக்கும் அதை மட்டும் சொல்லணும், வெள்ளைன்னு சொன்னால் வெள்ளை கலரில் இருக்கிறத சொல்லணும், கருப்புன்னு சொன்னால் கருப்பு கலரில் இருக்கிறத சொல்லணும். உதாரணத்துக்கு கருப்பு வெள்ளை கருப்புன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது தான் அதை கருப்பு கலரில் மட்டும்தான் இருக்கும், வெவ்வேறு கலர்லலாம் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு அந்த கண்ணோட கரு இருக்குல்ல, அது வந்து கருப்பாக இருக்கும். வெள்ளை அப்படின்னா பால் சொல்லலாம், திரும்ப கருப்பு அப்படிங்கிறப்ப தலைமுடி அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் விளையாடலாம். தலைமுடி வெள்ளையாக கூட இருக்கும் எதுவாக அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கருப்பு கலரில் தான் இருக்கும். அதனால் அதை சொல்கிறேன். இந்த மாதிரியான விளையாட்டு தான் நம்ம விளையாட போகிறோம். கருப்பு வெள்ளை அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிக்கலாம். உடனே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு விளையாடலாம். இன்றைக்கி இந்த விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இந்த 2 மணி நேரம் திவாகர் என் கூட ஜாலியாக பேசிகிட்டு விளையாட போகிறீங்க. மறக்காமல் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு முதல் நேர் காத்துட்ருக்காரு. அவர் கூட விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம் மக்களே, ஹாப்பி மார்னிங். இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக அற்புதமாக அமோகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம கூட விளையாட காத்துட்ருக்கேன் அந்த அம்மா, நேர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் மாணிக்கம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: கருப்பு வெள்ளை
1: விளையாட்டு விளையாண்டுருவோமா?
2: சரி,
1: ரெடியா இருக்கீங்களா கருப்பு வெள்ளை விளையாடுறதுக்கு? ஓகே, உங்களுக்கான முதல் கருப்பு வெள்ளை விளையாட்டுல வரக்கூடியது கருப்பு கருப்பு கருப்பு.
2: டயர்
1: டயர். ஓகே, சூப்பர் அண்ணா.
2: முடி.
1: பிளாக் போர்டு. சூப்பர்ண்ணா. அடுத்து உங்களுக்கானது வெள்ளை வெள்ளை வெள்ளை.
2: பால், இட்லி, தயிர்.
1: அடே, பக்கத்துல இருந்து சொல்றது அப்படி எனக்கும் கேக்குது, கொஞ்சம் மெதுவா சொல்ல சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து கருப்பு வெள்ளை வெள்ளை.
2: கருப்பு வெள்ளை வெள்ளை.
1: ஆமா,
2: கண்ணு, அந்த கண்ணுக்குள்ள இருக்க அந்த ரவுண்ட் வளையம் கருப்பு.
1: கருவிழி.
2: கருவிழி. பால்,

0: அப்பதான பால் சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க.
1: வெள்ளைக்கு வந்து துண்டு, வெள்ளை துண்டு.
0: சரி ஓகே வச்சுக்கலாம்.
1: பேப்பர், பேப்பர்.
0: ஓகே சூப்பர் சூப்பர் மணிக்கம் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி
0: நன்றி. மங்களபுரத்தில் இந்த மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளாண்டாருங்க, சமயம் விளாண்டிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க அண்ணா. அதாவது இப்போ விளையாண்ட விளையாட்டுலேருந்து நான் கூற வருவது என்னவென்றால், இந்த விளையாட்டு இப்படி தான் விளையாடணும். யாராவது இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள், 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கண்ணா, கூட ஜாலியாக பேசிகிட்டு விளையாடலாம். இன்றைக்கி உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டுலாம் காத்துக்கிட்டே இருக்குது. அதில் ரெண்டு பாட்டு இப்போ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் பாட்டு கழித்து அப்படியே நானும் வந்து உங்களோட நெஞ்சு இந்த விளையாட்டை உங்களோட ஜாலியாக விளையாடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகரனுடன். NJ

0: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில உலக புகழ் பெற்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்துல ஒமோராவோடைய மகனா சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமா சில மனிதர்களால அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசுல இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்க அமெரிக்காவில அவருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்க அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேரு சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையா போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியா வாழ்றாங்க. ஒரு வழியா காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததா டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்ப இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியா சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சு தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறைய கண்டுபிடிச்சு 7 தலைமுறைகளுடைய கதைய புத்தகமா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்ப இந்த கதையில சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்றேன். ஆப்பிரிக்காவில ஒமேராவோட மகனா இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலிருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நெஞ்சிருக்கீங்க. இது வாக்கரையனுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு வெள்ளை அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட கருப்பு வெள்ளைன்னு சொன்னால் நீங்கள் அந்த கலரில் இருக்கிறத நீங்கள் என்கிட்ட டக்கு டக்குன்னு சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்னு சொன்னு உள்ள போட்டுருங்க. சூப்பருங்க. இன்னைக்கு இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு கலர் ஒன்று சொல்லுவேன், கருப்பு வெள்ளைன்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு என்கிட்ட சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் மக்களே. இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகரையும் கூட விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து சூப்பரான அருமையான பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா அதோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது எல்லாத்தையுமே போட்டு அனுப்புங்க. அப்போ தான் எங்களுக்கும் வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் நீங்கள் சொல்கிற பாடல்கள்லாம் இடம்பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. அதனால் கருத்துக்கள் இதாக இருந்ததுன்னா மறக்காமல் அனுப்புங்க. இப்போ அதே நேரம் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட விளையாண்டுறலான்னு பார்க்குறப்ப தான் அவங்க டக்கு டக்குன்னு ஹோலில் போட்டுறாங்க. இப்போ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் பாட்டி. வணக்கம் பாட்டி. வணக்கம் கேக்குதா?
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பாட்டி. வணக்கம்
2: வணக்கம் சாமே.
1: பாட்டி வணக்கமே முடிச்சிடலாமா? வணக்கத்திலயே முடிஞ்சிரும் போல.
2: இல்ல சவுண்ட் கேக்குதான்னு கேக்குற.
1: இல்ல கேக்குது கேக்குது பாட்டி. நல்லா கேக்குது நல்லா கேக்குது.
2: சரி சரி சரி
1: சரி பாட்டி. பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? கருப்பு வெள்ளை.
1: ஆமா கருப்பு வெள்ளை விளையாடுவோமா? ஓகே பாட்டி.
2: என்ன நேத்து லீவு
1: பாட்டி? நேத்து லீவுனால பாட்டி எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, அதனால வர முடியல பாட்டி. விளையாண்டலாமா?
2: விளையாடலாம் விளையாடலாம்.
1: சரிங்க பாட்டி. பாட்டி உங்களுக்கான கலர் கருப்பு கருப்பு வெள்ளை.
2: கருப்பு கருப்பு கருப்பு வெள்ளை. கருப்பு வந்து இந்த பஸ் டயரு, கார் டயரு. அது
1: முடி. சூப்பர் சூப்பர் பாட்டி. அருமையா லாண்டி. ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி
1: சாமி. நன்றி
2: நன்றி.
1: தாது கபடியிலேருந்து நம்ம ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பாட்டி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மீடியா நல்ல உலகங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. வாக்கிறேன் உடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: மச்சான் பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கி குடுறா.
4: ஏய், என்னடா புதுசா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அப்பயுமே நான் தானே வாங்கி தருவேன், வா போலாம்.
3: அண்ணா, ரெண்டு பிரியாணி.
4: என்ன மச்சான் பிளான் பண்ணி தான் சொல்றியா?
3: கண்ணு வைக்காத மச்சான்.
4: டே டே டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல ஸ்கேல் வச்சு அளந்து சாப்பிட்டு இருக்க.
3: இல்ல மச்சான், டாக்டரு சாப்பாடை அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா, அதான்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வக்கரனுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் கருப்பு வெள்ளை. உங்கள்கிட்ட நான் வந்து கருப்பு கலர் வெள்ளை கலர்னு சொல்லுவேன், நான் அதை கலந்து கலந்து சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கான அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பொருளும் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பொருளும் டக்கு டக்குன்னு சொல்லணும். இதான் இன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு வச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட இந்த கருப்பு வெள்ளை விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
5: இனிய நாட்களை வணக்கம் தீபா. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
4: நான் சூப்பரா இருக்கேன் சந்திரசேகரண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கேன் இந்த நாட்கள்?
4: சூப்பரா போயிட்டு இருக்கு, அருமையா போயிட்டு இருக்கு.
5: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல காலநிலை?
4: காலநிலை அப்படியே தானே இருக்கு. எப்பயும் போல நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து நல்லா பிரகாசமா ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி
5: மழை வர மாதிரி இருக்கு தீபா, ஆனா மழையே வரல. எப்படிதான் பாருங்க, கிளைமேட் அப்படிங்கறது கூலா இருந்தாலும் அந்த மழைங்கிறது வரவே மாட்டேங்குது.
4: ஆமாண்ணா,
5: எப்படி இருக்கு?
4: சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
5: தெரியும்
4: தெரியும். என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமாண்ணா? உங்களுக்கான முதல் கருப்பு வெள்ளை விளையாட்டோட விஷயங்கள் என்னன்னா, கருப்பு வெள்ளை கருப்பு.
5: ஓகே. கடுகு, தயிர், மிளகு.
4: மிளகு சூப்பர். அடுத்து வெள்ளை வெள்ளை வெள்ளை.
5: தயிர், மோர்,
4: சீஸ். எல்லாமே பாலைகிட்ட தான் சொல்றீங்க. அடுத்து நீ சொன்னதே திரும்ப சொல்லக்கூடாது சரிங்களா? கருப்பு கருப்பு கருப்பு.
5: கண்ணின் கருவிழி. அதுக்கப்புறமா வந்து அம்பரலா குடை. இன்னொரு கருப்புக்கு இங்க போவே, வேற என்ன கருப்பு இருக்கு? கருப்பு ஆடு.
4: கருப்பு ஆடு, கருப்பு ஆடு. சூப்பர் சூப்பர். கருப்பு கலர் இருக்கு இருக்கு இருக்குண்ணா, இருக்குண்ணா. சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
5: காட்பாடியில்
4: இருந்து நம்ம சந்திரசேகரன் கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8. இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துட்டு இருக்க, பாட்டை கேட்டுவாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் எனக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இப்போ சமையான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. இதனை தொடர்ந்து இன்னைக்கு கருப்பு வெள்ளை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-70-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது பார்க்கறேன் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இப்போ இந்த விளையாட்டு எப்படி இது பார்க்கற விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கலர் சொல்லுவேன், கருப்பு வெள்ளைன்னு கலந்து கலந்து சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதோட பொருட்களை நீங்கள் வந்து சொல்லணும். இப்போ கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பொருள் சொல்லணும், வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பொருள் சொல்லணும், நான் கேட்குற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். இந்த அன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ் இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு சொன்னீங்கன்னா நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், வெள்ளார் ரங்கசாமி ஐயா.
1: வெள்ளார் ரங்கசாமி ஐயா எப்படி இருக்கீங்க?
2: அற்புதமாக இருக்குங்க ஐயா. தாங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாருமே சூப்பராக இருக்கும், எல்லாருமே அருமையாக இருக்காங்க.
2: மிக்க மகிழ்ச்சி.
1: சரிங்க ஐயா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம்
2: தெரியுமா? கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன்.
1: சரிங்க ஐயா, விளையாண்டுருவோமா?
2: விளையாடலாங்க ஐயா.
1: உங்களுக்கான நிறங்கள் கருப்பு கருப்பு வெள்ளை.
2: கருப்பு கருப்பு வெள்ளைங்களா?
1: ஆமா ஆமாங்க ஐயா.
2: நாவல் பழம்.
1: நாவல் பழம், நாவல் பழம். சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா அடுத்து.
2: அது கருப்பு தானே?
1: அது கிட்டத்தட்ட கருப்பு மாதிரி தான் இருக்கும். அடுத்துங்க ஐயா.
2: கருப்பு திராட்சை.
1: கருப்பு திராட்சை.
2: வெள்ளை முள்ளங்கி. ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: விளையாடுல இருந்து ரங்கசாமி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு. கருப்பில் எவ்வளோதான் இருந்தாலும் அது டக்குன்னு நம்ம கேட்குறப்ப நிறைய பேருக்கு ஞாபகம் மாட்டேங்குது. எனக்கே வந்து உங்கள்கிட்ட டக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கே மறந்துடும். அந்த மாதிரி நாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக சொல்கிற மாதிரி இருந்தால் தான் டக்கு டக்குன்னு வரும். இருந்தாலும் சூப்பராக விளையாடுங்க, ரொம்ப நன்றி மக்களே. நீங்களும் விளையாடணும்னு கால் பண்ணுங்கள், 9787-70-107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்கு அருமையான பாட்டு எஸ்பிஎஃப் சிலோட பாடலில் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். ஒரு சூப்பரான விளையாட்டு கருப்பு விலை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட கருப்புன்னு சொன்னால் கருப்பு கலரில் இருக்க பொருள் சொல்லணும், வெள்ளன்னு சொன்னால் வெள்ளை கலரில் இருக்க பொருள் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தம்பி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் கஸ்தூரியா, நான் அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் கஸ்தூரியா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: இன்னைக்கு ஏதாவது கருப்பு இல்லை.
1: ஆமாங்க, நான் விளையாண்டுருவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் மூணு கலர் கருப்பு வெள்ளை கருப்பு. கருப்பு கலர்ல இருக்கிறது எது வேணாலும் சொல்லலாம்னா
2: சொல்லுங்க.
1: கருப்பு வெள்ளை கருப்பு.
2: எருமை மாடு
1: சொல்லுங்க. அடுத்து வெள்ளை வெள்ளை வெள்ளை
2: மூன்று வெள்ளை.
1: ஆமா. கொஞ்சம் வேற விலங்குகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து சொல்லுங்கண்ணா.
2: வெளியே வந்து வெள்ளை வெள்ளை வெள்ளைங்களா?
1: ஆமா.
2: அதாவது பால்.
1: சூப்பர் அண்ணா.
2: தயிர்.
1: அற்புதம். அடுத்து
2: பூண்டு. பூண்டு
1: சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: கஸ்தூரி அண்ணா. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். உங்களுக்காக அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது வாக்கரேனுடன் இணைஞ்சிருக்கீங்க.

0: கோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட முதல் ஒரு மணி நேரம் எப்படி போணுச்சுன்னு தெரியல, அப்படி போயிடுச்சு. அடுத்த ஒரு மணி நேரம் இருக்குது, ஐயோ என்னால் ஒரு மணி நேரத்தில் விளையாட முடியலையே அப்படின்லாம் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி கருப்பு வெள்ளை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கருப்பு வெள்ளை விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் கலர் சொல்லுவேன், நிறங்கள் சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரியான பொருட்களை நீங்கள் என்கிட்ட டக்கு டக்குன்னு சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு சொல்லணும். சரியா, இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அங்கே கூட ஜாலியாக விளையாடலாம். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் ஏதோ வட்டம் மையம் கலை சொல்லுங்க. நன்றி தீபாகர் அவர்களே.
1: கலை செல்வியக்கா எப்படி இருக்கீங்க?
2: அருமையா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்காங்க? நேயர்கள் எப்படி இருக்காங்க?
1: எல்லாருமே நல்லா இருக்காங்க.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி.
1: சூப்பர் அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: நீங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும் இருக்கீங்க.
1: ஆமா, டக்கு டக்குன்னு சொல்ல ரெடியா இருக்கீங்களா? அக்கா
2: ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க.
1: வெள்ளை கருப்பு வெள்ளை.
2: வெள்ளை சுண்ணாம்பு, கருப்பு முடி, வெள்ளை கருப்பு வெள்ளை. வெள்ளை வந்து அந்த சுவர், சுவர் வெள்ளை சுவர்.
1: சரிங்க. அடுத்து கருப்பு வெள்ளை கருப்பு.
2: கருப்பு வெள்ளை கருப்பு. கருப்பு கண், கண்ணனுடைய கருவிலே
1: ஒண்ணு.
2: அப்புறம் வெள்ளை வந்து வெண்ணெய், வெண்ணெய் சொல்லலாம். அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்களேன்.
1: கருப்பு வெள்ளை கருப்பு.
2: கருப்பு வந்து மேகம், மேகத்துல மகர் முழுது கருப்பா இருக்குல்ல.
1: சூப்பர் சூப்பர். ஓகே அக்கா, அருமையா. நீங்க ரொம்ப நன்றி கலை செல்வியக்கா.
2: அவ்வளவுதானா? ரெண்டே தானா?
1: ரெண்டே தான் அக்கா.
2: சரிங்க தீபாகர், மிக தருமா போது. பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி அக்கா, நன்றி.
2: நன்றிங்க தீபாகர்.
1: மேட்டூர் வட்டம் நான் ஐயம்புதூர்லேருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே போலவே என் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு நிறைய நேயர்கள் கூட விளையாடுவோம்.
3: அதெல்லாம் கோல்டன் டேஸில் மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, sneakouts and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து

0: ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண் முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்திருக்கும், அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவா நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு வெள்ளை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கருப்பு வெள்ளை அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள்

0: இது 787-107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட ரூல்ஸ் தான் வந்து உங்கள்கிட்ட நான் கருப்பு கலரில் ஒரு கலர் சொன்னேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொருட்களை சொல்லணும், அதுவே வெள்ளன்னு சொன்னால் வெள்ளை கலரில் சொல்லணும். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணி என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கும் பாஸ்கரண்ணா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சண்ணா? நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே பாஸ்கரண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
1: விளையாடுறோம்
0: தெரியுமா? கருப்பு வெள்ளை விளையாண்டுருவோமா? ஓகே பாஸ்கரண்ணா வந்து டக்குன்னு அங்கே பிஸி ஆகிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல மக்களே, நீங்கள் யாராவது விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-107-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம் அந்த கருப்பு வெள்ளை அப்படிங்கிற விளையாட்டை. இந்தோட ரூல்ஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட கருப்பு கலரில் ஒரு கருப்பு கலர்னு சொன்னால் கருப்பு கலரில் இருக்க பொருள் சொல்லணும், வெள்ளன்னு சொன்னால் வெள்ளை கலரில் இருக்க பொருள் சொல்லணும். திரும்ப அண்ணா வந்து நம்ம கூட நிகழ்ச்சியில் நினைஞ்சிட்டாரு. ஹலோ அண்ணா, அண்ணா விளையாடலாமா? ஓகே, உங்களுக்கான கலர் கருப்பு வெள்ளை. கருப்பு
1: கருப்பு வெள்ளை கருப்பு முடி பால் தார் தாரோடு.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து வெள்ளை கருப்பு வெள்ளை
1: வெள்ளை கருப்பு சுண்ணாம்பு டயர் இது பெயிண்ட்.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாக விளையாண்டீங்க பாஸ்கர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. டால்மியா காலனிலேருந்து பாஸ்கர் நான் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. சூப்பராக விளையாண்டிங்க பாஸ்கர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவானு கெழிச்சல் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் மச்சான், பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கி குடுறா.
2: டேய், என்னடா புதுசா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அப்பயுமே நான் தானே வாங்கி தருவேன், வா போலாம்.
1: அண்ணா, ரெண்டு பிரியாணி.
2: என்ன மச்சான், பிளான் பண்ணி தான் சொல்றியா?
1: கண்ணு வைக்காத மச்சான்.
2: டே டே டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல ஸ்கேல் வச்சு அளந்து சாப்பிட்டு இருக்க.
1: இல்ல மச்சான், டாக்டரு சாப்பாடு அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா, அதான்.
3: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்!

0: அதுதான் பழசாயிருச்சு.
1: ஆமாமா பழசாயிருச்சுதான், அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
0: என்னது டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
1: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துருவோமா போமா.
0: இந்த மாதிரி டயர் பிளாஸ்டிக் ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
1: ஓ இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு வெள்ளை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். நான் கருப்புன்னு சொன்னால் கருப்பு கலரில் இருக்க பொருள் சொல்லணும், வெள்ளைன்னு சொன்னால் வெள்ளை கலரில் இருக்க பொருள் சொல்லணும். இதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறுகோடி வீட்டில் எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க. தேவகர் நிலைக்கு அனைவரும் எப்படி இருக்கீங்க?
3: எல்லாருமே சூப்பரா இருக்கும் அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க ரொம்ப நல்லமா இருக்கோம்.
3: அற்புதம் அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
4: கருப்பு வெள்ளைங்களா?
3: ஆமா, விளையாண்டுவோமா?
4: ஆ, விளையாடலாம்.
3: ஓகே. கருப்பு கருப்பு கருப்பு
4: கருப்பு கருப்பு கருப்பா, புளியப்பட்ட கருப்பு, நாம போடுற டிரஸ் கருப்பு, தலைமுடி கருப்பு,
3: வெள்ளை வெள்ளை வெள்ளை
4: வெள்ளை வெள்ளை, முட்டை வெள்ளை, சாதம் வெள்ளை, நம்ம போடுற வெள்ளை.
3: அக்கா என்ன எல்லா டிரஸ்லயே சொல்றீங்க. சரி, இப்ப பாருங்க, கருப்பு வெள்ளை கருப்பு,
4: கருப்பு வெள்ளை கருப்பா, தோசை வெள்ளை
3: இல்ல, கருப்பு வெள்ளை கருப்புன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கருப்பு தான் சொல்லணும்.
4: கருப்பு மாடு கருப்பு, ஆடு கருப்பு, வெள்ளை வானம் கருப்பு, மனிதன் கருப்பு.
3: சூப்பர் சூப்பர் ராஜேஸ்வரி, அருமையால இன்னைக்கு ரொம்ப நன்றி அக்கா.
4: நன்றி.
3: தருமபுரி மாவட்டத்துல இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக திவாகர் மற்றும் ஸ்ரீகாந்த் லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், கருப்பு வெள்ளை அப்படிங்கிற விளையாட்டு. இந்த கருப்பு வெள்ளை விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம். திவா சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பில் என்பவர் எழிலரசி. நிலையத்தில்
6: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. எழிலக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நலமா இருக்கேன் திவா.
6: சூப்பரா.
7: இன்னைக்கு கருப்பு வெள்ளைன்ற விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க.
6: ஆமாங்கக்கா,
7: நீங்க சொல்ற கலர்ல இருந்து அந்த பொருளை சொல்லணும்.
6: சூப்பராக்கா, எனக்கு நீங்க ரூல் சொல்லிட்டீங்க, விளையாண்டுருவோமா?
7: விளையாடலாமே.
6: ஓகே, உங்களுக்கான கலர் கருப்பு வெள்ளை வெள்ளை.
7: கருப்பு பிளாக் சாட், வெண்ணெய், அப்புறம் வந்துட்டு வெள்ளை கலரா.

0: சூப்பர் சூப்பர். அடுத்து கருப்பு கருப்பு கருப்பு
1: கருப்பு கருப்பு கருப்பா பிளாக் பெயிண்ட் பிளாக் பெயிண்ட் அச்சா பிளாக் பிளாக் பிளாக் போர்டு அப்புறம் வந்து பிளாக்ல வந்து கபோர்டு இது அது வேண்டாம் பிளாக் போர்டு சொல்லிட்டேன்ல பிளாக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மாடு இருக்கும் நாய் இருக்கும் அந்த மாதிரி.
0: சரி சரி ரொம்ப நன்றி அக்கா எழிலக்கா.
1: நன்றி திவா பாய் பாய்
0: பாய் அக்கா பாய். நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க ரொம்ப நன்றி எழிலக்கா சூப்பராக விளாண்டிங்க. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க அது வாக்கரேனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு பாட்டை கேட்டு வாங்க மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம் விவசாயம்
2: அப்படித்தான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனோட இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம். நான் அவளை காத்துட்டே இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கருப்பு வெள்ளை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டோம். நிறைய நேர்கள் கால் பண்ணி ரொம்ப உற்சாகமாக விளையாண்டாங்க. இப்போ தான் ஒரு மணி நேரம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இந்த விளையாட்டில் என்னால் விளையாட முடியல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். திரும்ப நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வந்துடுவேன். நீங்கள் அப்போ கால் பண்ணி விளையாடலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078, அதாவது 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப அதிக மகசூல் பெறக்கூடிய மிளகாய் செடிகளை எந்த மாதிரி கத்தரிச்சு நுனிய வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிளகாய் செடிகளை கத்தரிக்கிறதும் அதோட உச்சிகளை வெட்டுறதும் அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி காற்றோட்டத்தை அதிகரிச்சு அதிக விளைச்சலுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் காற்றோட்டத்தை மேம்படுத்தவும் செடிகள் வலுவா வளர உதவக்கூடிய வசந்த காலத்திலயோ இல்லனா கோடையோட தொடக்கத்திலயோ கவாத்து செய்யணும். மிளகாய் செடிகள் அடர்த்தியா வளர்றதுக்கும் அதிக காய்கள் உருவாகிறதுக்கும் பருவத்தோட தொடக்கத்திலேயே அதோட நுனிய வெட்டிவிடணும். மிளகாய் செடிகளை வளர்க்கறதுல வெற்றி அப்படின்றது சூரிய ஒளி, வெப்பநிலை, மண் மற்றும் நீர் போன்ற பல காரணிகளை சார்ந்திருக்கு. ஆனா கத்தரித்தல் அல்லது நுனி வெட்டுதல் போன்றவையும் ஒரு மிளகாய் செடி செழித்து வளர உதவுறதுல வியக்கத்தக்க பங்கு கொண்டிருக்கு. கத்தரித்தல் அப்படின்றது காற்றோட்டத்தை மேம்படுத்தவும் நோய் மற்றும் பூச்சிகளோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் பக்க கிளைகள் அல்லது கீழ் இலைகளை அகற்றுவது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நுனி வெட்டுறது அப்படின்றது முக்கிய வளரக்கூடிய நுனிய அகற்றிட்டு ஒரு வலுவான மைய கிளைய வளர ஊக்குவிக்குது. இந்த ரெண்டு தோட்டக்கலை முறைகளும் விளைச்சலை அதிகரிச்சு கோடை காலம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு செழிப்பான அறுவடைய வழங்குது. மிளகாய் செடிகளை கத்தரிக்கிறதும் நுனி வெட்டுறதும் விருப்பத்துக்கு உட்பட்டவை அப்படின்னாலுமே அழுத்தத்துல இருக்கக்கூடிய அல்லது குறுகிய கால செடிகளை வெட்டாம விடுறதே சிறந்ததா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பயிரை மேம்படுத்துறதுல பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உகந்த வெற்றிக்காக உங்களோட மிளகாய் செடிகளை எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி கத்திரிக்கணும் அல்லது நுனி வெட்டணும் அப்படின்றத எங்களோட தோட்டக்கலை வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். வெப்பநிலை மிகவும் உயரத்துக்கு முன்னாடி வசந்த காலத்திலோ அல்லது கோடையோட தொடக்கத்திலேயோ கத்தரிக்கிறது சிறந்த நேரம். கோடையின் கடும் வெப்பத்தினப்ப கத்தரிக்கிறது நன்மைகளை விட செடிகளுக்கு அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க தோட்டக்கலை பயிற்றுவிப்பாளர் மெக் ஆஸ்டின். நான் வசந்த காலத்திலேயோ இல்லனா கோடையோட தொடக்கத்திலேயோ கத்தரிப்பேன். ஆனா வெப்பமாகவும் வறண்டதாகவும் ஆனதுக்கு அப்புறமா செடிக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அதனுடைய வளர்ச்சி வேகத்தை குறைக்கக்கூடிய எதையும் நான் செய்யறதில்லன்னு சொல்றாரு. காற்றோட்டத்தை மேம்படுத்தவும் தாவரங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கும் கோடை காலம் ஃபுல்லாவே கத்தரித்தல் செய்யலாம். மண் தெரித்து மேல வர்றது போன்ற நோய் தாக்க பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லனா அதிக காற்றோட்டத்தை ஊக்குவிப்பதற்காகவோ மட்டுமே நான் வந்து கீழே இலைகளை அகற்றுவேன் அப்படின்றாங்க தோட்டக்கலை கல்வியாளரான லாரா ஐரிஸ் ஆன்சன். சூரிய ஒளியிலிருந்து ஆற்றலை சேகரிச்சு அதை தாவரங்கள் பூக்களையும் பழங்களையும் உருவாக்குவதற்கான ஆற்றலா மாற்றுவதற்கு இலைகள் அவசியமானது. மாறா பருவத்தின் தொடக்கத்துல செடி சுமார் 12 அங்குல உயரம் ஏற்றப்ப நுனி கிள்ளுதல் ஒரு முறை மட்டுமே செய்யப்படணும். என்னங்க அதிக மகசூல் பெற மிளகாய் செடிகளை எந்த மாதிரி கத்தரிச்சு நுனிய வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே

0: அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேரு சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையா போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியா வாழ்றாருங்க. ஒரு வழியா காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததா டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன்தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியா சொன்ன ஆப்பிரிக்கா, குண்டா, கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சு தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறைய கண்டுபிடிச்சு 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம், 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்றேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலிருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் கெங்கவெளி வட்டாரம் ஒதியத்தூர் கிராமத்துல இருந்து தேசிகமணி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இதனுடைய விற்பனை எந்த மாதிரி சீசன்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: விற்பனை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கல்யாண தேதி அந்த மாதிரி அளவுல பாத்தீங்கன்னா, ஒரு கிலோ 100, 150, 200, 300, 250 வரலும் போகும் மேடம். அப்புறம் சீசன் இல்லாத டைம்ல குறைஞ்சபட்சம் 20-50 அந்த ரேஞ்சில் போகுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழவு சந்தையில் வந்து கடை வந்து நேரடியாக கொண்டு வந்து நாங்கள் மாலையை தொடுத்து கொடுக்குறோம், அதனால எங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குதுங்க. நாங்களே மாலையை கட்டி சேல்ஸ் பண்றேங்க, அதனால நாங்கள் சொந்த நிலத்திலேயே இப்போ பயிர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோங்க மேடம். லாபகரமான ஒரு விவசாயமா இருக்குங்க. அது ஒன்றும் பண்ண முடியும் மேடம். அது விற்பனை இல்லாத டைம்ல ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் தேங்கும், அது வேஸ்ட் தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. செண்டு பேட்டரிக்கு அனுப்பிச்சுடலாம். இப்ப முன்னெல்லாம் எடுத்தாங்க, இப்ப அதிகமா எடுக்கிறது இல்லைங்க மேடம். வேற வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்த சாகுபடி பாத்தீங்கன்னா, ஒரு 10 புள்ளி நிலத்துல பாத்தீங்கன்னா சாமந்தி பயிர் பண்ணிருக்கீங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் செடி வச்சிருக்கோம்.
6: ஓகேங்க சார்.
5: இப்ப 7 செடி இப்ப வச்சிருக்க செடி பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை டைம்ல வருங்க. அதை எய்ம் பண்ணி வச்சிருக்கோம். அது ஈல்டு எப்படி வரும்னு தெரியல. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பயிர் பண்ணிருக்கோம் சாமந்தி. சம்மங்கி வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். இங்கே லோக்கல்லே போதுங்க மேடம், வாழப்பாடி சேலம் அதுக்கெல்லாம் அனுப்பிச்சு விடலாங்க. நாங்க நம்ம தேவைக்கு வந்து

0: நாங்களே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்களே இங்க கொடுத்துக்கோம்னா, இல்லைன்னா இங்க ஆத்தூர்ல கடைக்கு கொடுத்துருங்க, நேரடியாக நாங்கள் கொடுத்துருவோம். அன்னன்னு ரேட் போட்டு அவங்க எனக்கு அமௌண்ட் போட்டு விட்ருவாங்க, வாரம் ஒரு முறை அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அன்னன்னைக்கு பூ நம்ம பறிச்சுருங்க மேடம், வெடிக்க பூ வந்து வெடிக்க விடக்கூடாது. ரெண்டாவது கீழே வந்து போத்து அதிகமாக கிளம்பும், கீழே கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். ரெண்டாவது அதிகமாக அந்த பில்லு முடிஞ்ச அளவுக்கு பில்லு இல்லாமல் பார்த்துட்டாவே பாம்பு பூச்சி ஓரளவுக்கு இருக்காதுங்க. இதனால வரலுமே நாங்கள் அதை நேரில் பார்த்தது இல்லை. பூ பறிக்க போவோம், அப்போ ஆள் வச்சு தான் பறிப்போம். அப்பெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை பாம்பு பூச்சி எதுவும் பார்த்தது இல்லைங்க. குறைஞ்சபட்சம் வாரத்தில் ரெண்டு தண்ணி பாய்ச்சிடணும். சொட்டு நீர் மூலியமாக விட்டுருக்கோம், அதனால இப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட நம்ம விடலாம், டெய்லியும் கூட விடலாம். இந்த கிழங்கு பொறுத்தவரை ஒன்றும் பண்ணாதுங்க. ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ கடலை போடலாம், நெல் எல்லாமே இந்த ஏரியா பொறுத்தவரைலாம் எல்லா சாகுபடியுமே வருங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளுமே விதைக்கிறாங்க. கரும்பு மட்டும் இங்க இந்த ஏரியால தண்ணி பற்றாக்குறையினால வருது இல்லைங்க மேடம். அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு பண்றாங்க. பக்கத்துலயே ஏரி இருக்குங்க மேடம், நம்ம தோட்டத்து பக்கத்துலயும் ஏரி இருக்கு. ஆனா ஏரியில எல்லாம் சீம கருவேல் மரம் இருக்கிறதுனால தண்ணி மழையும் பெய்ய மாட்டேது. ரெண்டாவது ஏரியில தண்ணியும் இருக்கிறது இல்ல. சீம கருவேல் மரத்தை எடுத்துட்டாங்கன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம். அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க, அரசாங்கம் எடுக்க மாட்டேது. எடுத்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மண்ணு தூர் இறுகி நிறைய தண்ணி வரும்போது தேங்க வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம். விவசாயத்துல என்ன இதுனா ஆள் பற்றாக்குறை தாங்க மெயினான பிரச்சனை. ஆள் பற்றாக்குறை, ஆளுங்க வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 60 ரூபா 70 ரூபா கேட்கறாங்க, அதுக்கும் ஆள் வரமாட்டேறாங்க மேடம். அதாங்க மேடம் பிரச்சனை. விவசாயத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அது விவசாயத்தை பொறுத்தவரை நல்ல பராமரிச்சோம்னா நல்ல ஈல்டு வந்ததுன்னா நல்ல லாபம் தாங்க. லாபகரமான விவசாயம் தான். அதுவும் பூ பயிர் வந்து பாத்தீங்கன்னா பணப்பயிர், டெய்லியுமே உண்டான வருமானம் டெய்லியுமே வந்துருங்க மேடம். நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க மேடம்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஆத்தூர் வட்டாரத்துல பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாகுபடி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்குமே வந்து சார் பதில் சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் மச்சான் பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கி குடுறா.
2: ஏய் என்னடா புதுசா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அப்பயுமே நான் தானே வாங்கி தருவேன், வா போலாம்.
1: அண்ணா ரெண்டு பிரியாணி.
2: என்ன மச்சான் பிளான் பண்ணி தான் சொல்றியா?
1: கண்ணு வைக்காத மச்சான்.
2: டே டே டே என்னடா பண்ணிட்டு இருக்க, பக்கத்துல ஸ்கேல் வச்சு அளந்து சாப்பிட்டு இருக்க.
1: இல்ல மச்சான், டாக்டரு சாப்பாட அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா, அதான்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா.

0: சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: வீரபாண்டி வட்டாரத்துல இருந்து மாதேஸ்வரன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப விவசாயம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறையில என்ன தாங்க பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: என்ன நாளைக்கு ஜெனரேஷன் என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன நடக்கணும் சிந்திக்காமல ஒவ்வொரு மக்களும் பண்ற தவறு தான் இன்னைக்கு வந்து ஒரு ஜெனரேஷனே அழிச்சிட்டு போகுதுன்னு தான் சொல்லுவேன். ஆஸ்பத்திரி பெரிய ஒரு, அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு ஆஸ்பத்திரி இருந்த இடத்துல ஒரு தெருவுக்கு 4 ஆஸ்பத்திரி இருக்கு. காரணம் என்ன, தரமான பொருளை சாப்பிட்றதுல எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய போயிருச்சு. விரும்புறதுல இந்த கீரையை பறிக்கிறதுனா என்ன சொன்னா, எங்க பாட்டி காலத்துல கழிக்கின்றுவாங்க, கேழ்வரகு களி ஒலைய பத்த போய் கீரை பொறிச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது எங்க மாமா பசங்க எல்லாம் ஓடி பிச்சுட்டு வந்து கொடுப்பான் எல்லா கீரையும் சேர்ந்தது. உடனே கடைஞ்சி வச்சிட்டாங்கன்னா வச்சு அப்படியே அவமதி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாப்பாடுலாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சாப்பிட்டுங்க நாங்க, அது நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, ஆனா அந்த அதுக்கு நிகர் இல்லவே இல்லை. அது ஏன்னா அதை சாப்பிட்டுங்க, அதை ரசிச்சு ரசனையா பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால வந்து விவசாயத்தை நோக்கி உங்களோட பார்வை இருக்கணும், எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் சொல்றதுன்னா இப்ப படிக்கிறீங்க புது ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, விளையாட்டோட விவசாயம் பண்றது ஈஸி அப்படின்னு. ஆனா விவசாயம் என்ன அர்த்தம் எழுந்திருக்கிறோம், 3 மணிக்கு எழுந்திருக்கோம் நாங்க, 3 மணிக்கு எழுந்திருக்கிறோம். படுக்கும் போது 10 மணி 11 மணி 10 மணி மேக்ஸிமம் ஒரு 10 மணி ஆயிடும். அப்படின்னா விவசாயத்தோட உழைப்பு என்ன இருக்கு, மழை பெஞ்சு என்ன அறுத்து சாப்பிட்றோம் எங்களுக்கு தெரியாது. என்ன அறுத்து சாப்பிட போறோம் டைமிங் கிடையாது, என்ன அறுத்து தான் சாப்பிடுங்கிற டைமிங் கிடையாது. விளையாட்டு போனாலும் 5 மணிக்கு எந்திரிக்கலாம், வாக்கிங் போகலாம், எல்லாம் பண்ணலாம், அந்த டைமிங் அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது, எந்த டைமுக்கு போறோம், மழையை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி எங்க வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி வந்து பண்ணும் போது வந்து வெறுப்பு வருது. இன்னும் சொல்ல போனா ஒரு ரெண்டு வருஷத்துல இது எல்லாமே மாறிடும். எதிர்கால சந்தையினோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு, ஏங்கி இருக்கு. நிச்சயமா அதுதான் நிதர்சனமான உண்மை. இதை மாத்தணும்னா நீங்களும் ஆர்வமா வந்து அதிகாரிகளோ மத்தவங்களோ விவசாயம் தேடி விவசாயிகளோட நிலத்துக்கு போகணும்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப விவசாயம் செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் அப்படின்னு பார்க்கும் போது நிறையவே இருக்குங்க. எங்களுக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்ச நேரம் தான் நாங்க வந்து தூங்க முடியுது, நைட்டு 11 மணி ஆயிடுது. அதே மாதிரி வந்து இப்ப உழவர் சந்தைகளுக்கு கீரைகள்லாம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நாங்க ரொம்ப நேரத்தோடய எந்திரிச்சிட்டு ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
5: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட், ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். நீங்கள் கேட்க போகிற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல சிறுதானிய பயிர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் சுதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பயிர்கள்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, விதை நேர்த்தி எந்த மாதிரி இருக்கும், அதை எப்படி செய்யலாம், அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: ஒன்று இன்னொன்று, இதை வந்து நம்ம அந்த உயிர் எதிர் உயிரியான சூடமோனாஸோ இல்லை வந்து ட்ரைகோடர்மா கூடையோ விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம். விதை நேர்த்தி செஞ்சு ஒரு 20 நிமிடம் கழித்து வச்சிருந்துட்டு நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் விதைக்கலாம். ரெண்டு. இன்னொன்று மூணாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன ஆகுதுன்னா, நாற்று நட்ட 40வது நாளிலிருந்து ஏக்கருக்கு 1 கிலோ மேங்கோசிப் அப்படிங்கிற மருந்து வந்து தெளிக்கலாம். இதை வந்து ஏக்கருக்கு வந்து 1 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அப்படிங்கும் போது ஒரு ஏக்கருக்கு நம்ம 200 லிட்டர் தண்ணி வந்து தெளிக்கணும். அப்போ வந்து 1 கிலோ மருந்தை 200 லிட்டர் தண்ணியில் கலந்து 10 டேங்க் வருங்க. ஒரு டேங்க் வந்து 10 லிட்டர் பிடிக்குதுன்னா 10 டேங்க்லையும் 1 கிலோ மருந்தை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கலந்து அடிக்கலாம். இது வந்து ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, காப்பர் ஆக்சி குளோரைடு வந்து மருந்தை வந்து 1.5 கிலோ ஒரு ஏக்கருக்கு. இது எப்படி அப்படின்னா, 20 நாளைக்கு 1 தடவை 2 தடவை அடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா முதல் தடவை தெளிக்கிறப்ப ஒரு 100% வந்து நமக்கு கட்டுப்பாடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால 2வது தடவை அதை வந்து தெளிக்கலாம். இன்னொன்று அடுத்தது என்ன பயிர்கள்னு பார்க்குறோன்னா, மரவள்ளி பயிர். சரிங்களா, மரவள்ளி பயிரில் வந்து என்ன மழையினால் என்ன பாதிப்பு வருது அப்படின்னா, மரவள்ளி பயிர் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து புயல் அந்த மழை அதிகமாக வர்றதுனால நீர் தேங்குறதுனால பின்னாடி வந்து கிழங்குல வந்து அழுகல் ஏற்படுதுங்க. இந்த கிழங்க வந்து ஒரு கனமழையாக பெய்யும் போது நல்ல வடிகால் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும், அதை தடுக்கணும் அப்படின்னா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த காப்பர் சார்ந்த மருந்து காப்பர் ஆக்சி குளோரைடு வந்து அதாவது 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் வந்து கலந்து வேர் பகுதியில் வந்து வேரை சுத்தியும் ஊற்றணும். அதாவது இப்போ நம்ம இப்போ 4 மாதத்து பயிர் நமக்கு மரவள்ளி பயிர் இருக்குது அப்படின்னா, அந்த 4 மாதத்து பயிரை வந்து வேரை சுத்தியும் வந்து 1 லிட்டர் 1.5 லிட்டர் ஊத்தினாதான் நமக்கு சரியா இருக்கும். அப்பதான் வந்து வேர் நனையும், வேர் வந்து மருந்தை வந்து உள்வாங்கும். அப்பதான் உங்களுக்கு ஓரளவு கட்டுப்பாடு கிடைக்கும். இதை வந்து 2 தடவை வந்து செய்யணும், 2 தடவை வந்து வேரை சுத்தி ஊத்தணும். இது கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் வந்து கொஞ்சம் செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து 70% வந்து கட்டுப்பாடு கிடைக்கும். இன்னொன்னு, எந்த பக்கம் மருந்து அதாவது வந்து ரொம்ப தேங்கி அழுகல் ஆரம்பிக்குதோ அந்த பக்கம் இருந்து கொடுக்கலாம். ஏன்னா அங்கதான் அங்கிருந்து அழுகல் வந்து ஒரு பயிர்ல இருந்து இன்னொரு பயிருக்கு ஆரம்பமாகும். அதனால அந்த பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்தை நோக்கி ஊத்தணும்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மழைக்காலங்கள்ல வேர் அழுகல் நோய் வந்துருச்சு அப்படின்னா என்ன தடுப்பு முறைகளை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இது கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அர்ணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். மிளகு செடிய வளர்க்கிறது, அதோட உங்களோட சொந்த கருப்பு மிளக அறுவடை செய்யறது எந்த மாதிரி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகம் ஃபுல்லாவே சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்றியமையாத மசாலா பொருளான மிளகு வெப்பமான ஈரப்பதமான காலநிலைகள்ல செழித்து வளரும் ஒரு கொடியிலிருந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். இது 13 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. உங்களோட தோட்டத்துக்கு ஒரு அலங்கார அழகை சேர்க்கக்கூடிய மிளகு செடிகள் இதய வடிவ அடர் பச்சை இலைகளை கொண்டிருக்கு. இதை தொடர்ந்து இது சின்ன வெள்ளை அல்லது பச்சை நிற பூக்களை உற்பத்தி செஞ்சு இறுதியில பச்சை நிற பழங்களோட கொத்துகளை உருவாக்குது. இந்த பழங்கள் பழுக்கிறப்ப சிவப்பு நிறமா மாறுது. வீட்டிலேயே உங்களோட சொந்த மசாலாவை தயாரிக்க மிளகு வளர்க்கறது ஒரு சிறந்த வழின்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு சமையலறை தோட்டத்துல இருக்கக்கூடிய பல மூலிகைகளை விட மிளகு வளர்க்கிறது சவாலானதா இருக்கலாம். இதுக்கு காரணம் மிளகு வெப்பமண்டல பகுதிகளில் சேர்ந்தது. அங்க இந்த தாவரம் காடுகளோட அடர்வனத்துல இயற்கையாவே வளரும். ஆனா அதை செய்ய முடியும். தரையில இல்ல அப்படின்னாலுமே தொட்டிகள்லயாவது வளர்க்கலாம். தோட்டத்துக்கு மேலும் வளர் சேர்க்கக்கூடிய இந்த அற்புதமான தனித்துவமான செடிய எந்த மாதிரி சிறந்த முறையில வளர்க்கிறது, அதோட பராமரிக்கிறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிளகு விதைகளை பயன்படுத்தி வளர்க்கிறது ஒரு வழின்னு சொல்லலாம். அதை நீங்க தோட்ட மையங்கள்ல வாங்கலாம். பழைய விதைகள் பெரும்பாலும் முளைக்கக்கூடிய திறனை இழந்து முளைக்காம போகக்கூடும் அப்படின்றதுனால விதைகள் புதுசா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். விதையோட மேலுரை மென்மையாகிறதுக்கு விதைகளை 24 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வைக்கணும். ரெண்டாவது, விதைகளை மண்ணோட மேற்பரப்பிற்கு கொஞ்சம் கீழே சுமார் 1.5 முதல் 1 அங்குல ஆழத்துல நடணும். முளைப்பு திறனை ஊக்குவிக்கிறதுக்கு மண்ணை ஈரப்பதமா வச்சிருக்கவும் ஆனால் நீர் தேங்க விட வேணாம். உங்களோட மிளகு செடிகள் மகிழ்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறத உறுதி செய்ய என்ன பண்ணணும் அப்படின்னா, மிளகு செடிகள் நீர் நன்கு வடியக்கூடிய சற்றே அமிலத்தன்மை கொண்ட மண்ணுல சிறப்பா வளரும். இயற்கை உரத்தை சேர்ப்பதன் மூலமா மண்ணின் வளத்தை மேம்படுத்தலாம். கனமான மண்ணுல மிளகு செடிகளை நடுறத தவிர்க்கணும். ஏன்னா இது வேறு அழுகளுக்கு வழிவகுக்கும். இறுதியா உங்களோட மண் கனமாவோ இல்லனா களிமண் நிறைந்ததாகவோ இருந்தா நீர் வடிதல் மற்றும் காற்றோட்டத்தை மேம்படுத்த உரத்தோட மணலையும் சேர்க்கணும். இந்த தாவரங்கள் பிரகாசமான வடிவமைக்கப்பட்ட சூரிய ஒளியில செழிச்சு வளரும். ஆனா அது பகுதி நிழலையும் தாங்கிக்கும். அதிகப்படியான நேரடி சூரிய ஒளி இலைகளை கருக செஞ்சிடும். அதே சமயம் போதிய வெளிச்சமின்மை வளர்ச்சிய மெதுவாக்கி பல உற்பத்தியும் குறைச்சிடும். உயரமான மரங்களோட நிழல்லையோ இல்லனா பரவலான சூரிய ஒளி படக்கூடிய இடங்கள்லயோ மிளகு செடிகளை வளர்க்கறது உங்களுக்கு சிறந்த தேர்வா இருக்கலாம். மிளகு செடிகளை வீட்டுக்கு வளர்க்கறதுக்காக இருந்துச்சு அப்படின்னா மறைமுகமான ஒளி மிகவும் உகந்ததா இருக்கு. மிளகு செடிகளுக்கு அடிக்கடி தண்ணீர் வந்து பாய்ச்சணும். ஆனா அளவுக்கு அதிகமாகவும் போகாம பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு செடிகளுக்கு அதிக உரம் தேவையில்லை. செடிகள் தீவிரமா வளரும் காலத்துல பூக்கக்கூடிய தாவரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாரிக்கப்பட்ட கொஞ்சமே அதிக பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவுகளையும் குறைஞ்ச நைட்ரஜன் அளவுகளையும் கொண்ட சமச்சீர் உரங்களை பயன்படுத்தலாம். மிளகு செடிகள் குளிர தாங்காது, வெப்பநிலை 64 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே குறைஞ்சது அப்படின்னா அது வளர்றத நிறுத்திடும். உகந்த வெப்பநிலை வரம்பு 73 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 84 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கணும். என்னங்க மிளகு செடி வளர்ப்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ரேஞ்ச கிரேசி. நேயர்களே, யார் யாருக்கெல்லாம் புக் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த கதை புக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா நான் படிப்பேன். அதுலயுமே குட்டி குட்டி கதைகள் பிடிக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க, தமிழ் புக்ல வரும், அதாவது தலைவன் தலைவி அவங்களோட கதைகள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். என்னடா சடனா வந்து புத்தகம் கதை அப்படிலாம் சொல்றேன் பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் ஒரு புக்கு கடை தான் வச்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து ருக்மணி. அவங்க வந்து அவங்க தலைமுறை தலைமுறையா இந்த புக்கு கடையை நடத்திட்டு வராங்க. இப்போ அந்த அக்கா மட்டுமே தனியா இந்த புத்தக கடையை நடத்திட்டு வராங்க. அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சு, ஏன் வந்து இந்த புக் கடையை ஆரம்பிச்சாங்க, அது மூலயமா அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம். பேர் ருக்மணி. புக்கு கடை வச்சிருக்கிறோம். பழைய புக்கு கடையும் வச்சிருக்கோம், புது புக்கு கடையும் வச்சிருக்கிறோங்க மேடம். 40 வருஷமா வச்சிருக்கோங்க மேடம். 40 வருஷமா வந்து பழைய புக்கு கடை தான் வச்சிருந்தோம். இப்ப புது புக் கடை ஒரு 5 வருஷமா வச்சிருக்கிறேன். ரெண்டுமே வச்சிருக்கேன். பக்கத்துல பழைய புக் கடை இருக்கு, புது புக் கடை இருக்கு.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது, பொதுவா சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டவே நிறைய துறைகள் இருக்கு. குறிப்பா நீங்க இந்த புத்தக துறையை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் மேம்?
2: இது எங்க அப்பா எங்க மாமனார் அவங்க வந்து அனுபவமா புக்கு கடை வச்சிருந்தாங்க. அவங்க கூடயே நான் இருந்தேன். அந்த அனுபவத்துல எனக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சிருந்தது, புக்கு கடை. அதனால இந்த புக்கு கடையிலேயே அப்படியே இது பண்ணிக்கிட்டேன் லைஃப்ல. இன்னமும் அந்த புக்கை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலே தான் இருக்கு. புத்தகம் அழியக்கூடாது. ஆனா இப்ப சில காலமா வந்து ஒரு 6-7 வருஷமா புக்கு கடையை அழிஞ்சு மக்கள் வந்து, நாங்க அபிக் தெருவில் கடை வச்சிருந்தோம், அங்க இருந்து அழிஞ்சு மாநகராட்சி பேக் சைடு கடை கொடுத்துருக்குறாங்க. அப்சரா மேட்ல கடை கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த புக்கை அழிஞ்சதுனால என் சக்திக்கு முடியாத சூழ்நிலைக்கு நான் ஒரு கடை எடுத்து இதுவும் நடத்துறேன், அதையும் நடத்துறேங்க. நான் அங்க அவ்வளோ மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. வண்டிக்காரவங்களுக்கும் வந்து இருக்கட்டும்னு சொல்லி டெம்போ பெரிய பெரிய வண்டிகளுக்கும் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கும் உள்ள கடை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மக்கள் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதனால இது மாதிரி ஒரு கடை எடுத்து இதையும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஓகே மேம். அதாவது தலைமுறை தலைமுறையா இந்த புத்தக கடையை நடத்திட்டு வரீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து உங்களோட புத்தக கடையில என்னென்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் நீங்க விற்பனை பண்றீங்க?
2: இன்ஜினியரிங், மெடிக்கல், டிஎன்பிஎஸ், குரூப் 4, இந்த எல்லாம் கல்வியை சேர்ந்த அனைத்தும் என் கண்ணுக்கு சிக்கிற வரையும் பழைய கடைகளுக்குள்ள புக்கு கிடைச்சா ஒரு 1980, 70, 75, 77 இப்படி எந்த காலத்து புக்கு இருந்தாலும் பஞ்சாங்கம் எல்லா புக்ஸும் என் கண்ணில் பட்டா நாங்கள் அதை எடுத்துட்டு வந்து மக்கள் வாங்குறாங்க, அதை ஆர்வம் காட்டுறாங்க. அதனால நான் இந்த புக்கு கடை இது பண்ணிட்டுருக்கேன்.
1: சூப்பர் மேம். எல்லா வகையான புத்தகங்களுமே உங்க கடையில இருக்கும் அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ருக்மணி மேம், அவங்களோட புத்தக கடை எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயரு. இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும், திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இனிபிரின் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ருக்மணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட புத்தக கடையில இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், முதல்ல நீங்க இந்த புத்தக கடையை ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்தது?
3: அப்ப எனக்கு வந்து நான் ரொம்ப படிக்கல, அனுபவமே நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். எனக்கு அப்பா வீட்டு சைடும் சப்போர்ட் இல்லை, மாமனார் வீட்டு சைடும் சப்போர்ட் இல்லை. என் அனுபவம் ஒரு பேப்பர் விரிச்சு ரோட்ல கடை போட்டு, அப்ப அந்த அனுபவத்துல எனக்கு ஆர்வம் மக்களும் காமிச்சாங்க. இன்ஜினியரிங், சிவில், மெடிக்கல் இதெல்லாம் காமிச்சாங்க. அதனால இந்த புத்தகத்துக்கு ஆர்வமா இது பண்ணிக்கலாம்னு.
1: ஓகே மேம், அதாவது ரொம்பவே கஷ்டப்பட்டு மக்கள் கொடுத்த ஆதரவு மூலமா நீங்க இவ்வளவு தூரம் தொடர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. மேம், இந்த புத்தக கடையை வந்து நீங்க எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய சவால்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். என்ன மாதிரியான சவால்கள் இருந்துச்சு மேம், எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சீங்க?
3: அந்த பண கஷ்டத்துல என்னோட சூழ்நிலையில அப்ப தச்சமயத்துல ஒரு கம்மங்கூழ் கடை வண்டி போட்டிருந்தேன், கலெக்டர் ஆபீஸ் கிட்ட போட்டிருந்தேன், தாலுகா ஆபீஸ். அந்த இடத்துல கம்மங்கூழ் கடை போட்டிருந்தேன். ஒரு நாளைக்கு 10 கிலோ 5 கிலோ கம்மங்கூழ் வியாபாரம் பண்ணேங்க. அந்த கம்மங்கூழ் சேல்ஸ் பண்ண எனக்கு பசங்களும் ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இந்த கம்மங்கூழ வித்து நான் அந்த புத்தகத்துக்கு முதலா போட்டு இது பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோட அனுபவமே. கம்மங்கூழ் எனக்கு முதல் கொடுத்தது புத்தகத்துக்கு. யாரும் எனக்கு சப்போர்ட் 5000 10000 உறவுகளோ சொந்தமோ பந்தமோ எந்த சைடும் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். ஓரளவில் இன்னைக்கு நல்ல ஒரு லைஃப்ல நல்ல ஒரு லேடியாகவும் இருக்கேன். தொழில் செய்கிற எல்லா லேடிங்களுமே ஒரு நல்ல ஒரு தொழிலுன்னு செஞ்சுட்டா எந்த ஒரு இதுவும் கான்ஃபெஷன் வர்றதில்லை. இந்த பிள்ளைங்களை வளர்த்தணும், 3 மக்களை வளர்த்தணும், படிக்க வைக்கணும், நல்ல லைஃப் பண்ணி கொடுக்கணுன்ற ஆர்வத்தில் பசங்களும் 3 புக்கை கடை தான் வச்சிருக்கிறாங்க.
1: சூப்பர் மேம், யாரோட உதவியுமே எதிர்பார்க்காம நீங்களே ஒரு தொழிலை கண்டுபிடிச்சி அதில் வர வருமானத்தை வச்சு தான் இந்த கடையவே ஆரம்பித்தேன் அப்படின்றத நீங்கள் சொல்லும் போது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ புத்தகங்கள் வந்து விற்பனை ஆகும், எவ்வளோ கஸ்டமர் உங்கள் கடைக்கு வந்துட்டு போவாங்க மேம்?
3: கஸ்டமர் ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் வருவாங்க. கல்வியை சேர்ந்து அனைத்து 1வதுலேருந்து +2 வரையும் இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆன்மீகம், பஞ்சாங்கம் எல்லா கஸ்டமர்லாம் நிறைய இது பண்ணுவாங்க. நெட்லேயும் ஆன்லைன் இதிலையும் போட்டிருக்கேங்க, கூகுள்லேயும் போட்டிருக்கேங்க. எனக்கு அதுலேயும் ரொம்ப இன்குரியா எனக்கு இன்ட்ரெஸ்டா கொடுக்குறாங்க.
1: சூப்பர் மேம், அடுத்து வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகும் உங்க கடையில?
3: பழைய புக்கு கடைனா 10000 ஆகும், புது புக்கு கடைனா இந்த சீசனுக்கு மட்டும் 30000 40000 ஆகும். ஏன்னா புதுசு முதல் போடுறோம் நாங்கள். அப்படி இருக்கக்குள்ள அதுலேருந்து நாங்கள் டிஸ்கவுண்டும் பண்ணி இது பண்ணி கொடுக்குறோம்.
1: மேம், அடுத்து வந்து எந்த புத்தகத்தை அதிகமாக மக்கள் விரும்பி கேட்குறாங்க?
3: கைடு தான், 6வதுலேருந்து +2 வரை கைடு தான் முக்கியத்துவமாக கம்பெனி கேட்டு இது பண்ணுவாங்க.
1: ஓகே ஓகே மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ருக்மணி மேம் அவங்களோட புக் ஷாப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துட்டு வாமா, போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ருக்மணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட புத்தக கடையில இன்னும் என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் அவங்க விற்பனை பண்றாங்க, அது மூலியமா எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட இந்த பயணத்துல யார் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது?
4: இறைவன் தான். மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், எனக்கு எல்லாம்
3: ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மேம். அடுத்து வந்து உங்களோட அப்பா மாமனார் அவங்க மூலமா தான்

0: கடையை ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்லுங்க மேம்.
1: அம்மாவும் அப்பாவும் புக்கு கடையில தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நான் படிக்க போனப்ப நாங்க புதுக்கோட்டை இந்த ஊருக்கு வந்தோம். இந்த ஊருக்கு வந்த புதுசுல ரேஷன் கார்டு அது இதெல்லாம் கேட்டாங்க. எங்க அம்மா நல்லா ஸ்கூல் எனக்கு கூட பிறந்த பேர் 5 பேர் அண்ணன் தம்பிங்க 4 அக்கா தங்கச்சிங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வசதி வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ஸ்கூல்ல சேர்க்க முடியல. கொண்டு போய் நம்மளை சேர்க்கக்குள்ள ரேஷன் கார்டு கேட்டாங்கன்ட்டு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப அம்மா கூட இருந்த அனுபவம், எங்க அம்மா கூட இருந்த அனுபவம் 10 வயசுல இருந்து எங்க அம்மா கூட ஏன்னா 18-19 வயசுல கட்டி கொடுத்துட்டாங்க ஈரோடு. அங்கேயும் எங்க மாமனார் மாமியா புக்கு கடை தான். அவங்க கூடயும் அனுபவமா ஹஸ்பண்டு கூடயும் இருந்தேன். அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்தோன்னா அம்மா கட்டி கொடுத்தாங்கன்னு சேலமே வந்துட்டேன். அந்த அனுபவத்துல வந்து அப்படியே ரோட்ல பேப்பர் உரிச்சு கடை போட்டு அதுலயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுல இருந்து கம்மங்கூழ் கடை போட்டு இப்படி 10 வயசுலேருந்தே அனுபவம். என்னோட அனுபவம் அப்பா அம்மா மாமனார் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் 25 வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். 3 குழந்தைங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே இல்லாத நிலைமையில தான் இருந்தேன். ரொம்ப எல்லாரும் வசதி வாய்ப்பா இருந்தாங்க, ஆனா பிள்ளைங்கள படிக்க வைக்கணும்னா அவர் ரொம்ப படிக்கலாம் இல்லை. ஆனா நான் பெரிய லெவல்ல எல்லாருக்கும் கல்விக்கு புக்கு கொடுக்குறேன். அனுபவத்துல இந்த புக்கு போகும் போகாது அப்படிங்கிற அனுபவம் எனக்கு. இப்போ ஒரு மெடிக்கல் புக்கு இன்ஜினியரிங் புக்கு என்கிட்ட ஆத்தர் சொல்லி கேட்குறாங்கன்னா இருக்கு இல்லைங்கிற மைண்டில் நானே வச்சுருப்பேன். குடோனில் புக்கு ஃபுல்லாக வச்சுருப்பேன். இந்த புக்கு கேட்குறாங்க இருக்கு இல்லைங்க அவ்வளோதான். உடனே ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே சொல்லிடுவேன். 2-3 நாள்லாம் டைம் வேஸ்ட் பண்ண இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. புக்கோட ஃபோட்டோ பார்த்தே அனுபவமாக நான் இது பண்ணியிருக்கிறேன்.
0: ஓகே ஓகே மேம். அதாவது ரொம்பவே கஷ்டப்பட்டு நீங்க படிக்கலனாலுமே இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கடையை ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். மேம் அடுத்து வந்து உங்களோட கடைகளுக்கு நீங்க பயன்படுத்துற புத்தகங்கள்ல எங்க இருந்தெல்லாம் நீங்க வாங்குவீங்க?
1: இதெல்லாம் பழைய இதுனா சென்னை கோயம்புத்தூர் இப்படி பழைய கடைகள்ல அங்கங்க ஊர்ல எல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணுவோம். மெயினா எங்களுக்கு சென்னை மெட்ராஸ் அங்கே கலெக்ட் பண்ணுவோம். அங்கே தான் நூறு மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே. இப்போ இந்த கைடுனா அந்த கைடு அவங்க வருஷம் முடிஞ்சோன்னா ரிட்டர்னுன்ற ஒரு இதில் இது பண்ணுவாங்க. அந்த பழைய புக்கு கடைக்கு அப்படி இது பண்ணுவோம். புதுசுக்கு நாங்கள் கம்பெனிலே 10% டிஸ்கவுண்ட்டுன்னு இது பண்ணுவாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்களும் ஒரு வியாபாரம் இது பண்ணுவோம். புதுசுக்கு பழசுன்னா சென்னையில் போய் பார்த்து எடுத்து இது பண்ணிக்குவோம். இது போகும் போகாது அப்படின்னு.
0: ஓகே ஓகே மேம். உங்க கடைகளுக்கு தேவையான பொருட்களையுமே நீங்க சென்னையில இருந்து வாங்குறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ருக்மணி மேம் அவங்களோட புத்தக கடைக்கு என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் அவங்க வாங்குறாங்க, அதை எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
2: கருநிற சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ரேஞ்சர் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே ருக்மணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட புத்தக கடையில என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் இருக்கு, அது மூலியமா எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், உங்களோட புத்தகங்களை வந்து ஆஃப்லைன்ல மட்டும் நீங்க சேல் பண்றீங்களா இல்ல ஆன்லைன்லயுமே சேல் பண்றீங்களா மேம்?
2: ஆன்லைன்ல கேட்டாங்கன்னா புக் இந்த புக் இருக்குன்னாங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். ஆஃப் ரேட்டு கொடுப்பேன். பழைய புக்கு புதுசுனா 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன். மெடிக்கல் புக்கு இன்ஜினியரிங் இதெல்லாம் கேட்கறாங்கன்னா இன்ஜினியரிங்லாம் இப்போ இல்லைங்க, அதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. மெடிக்கல் கேட்பாங்க புதுசு பண்ணி எனக்கு என்னக்கு 10 ரூபா கிடைச்சாலும் போதும், இல்லை 50 ரூபா கிடைச்சாலும் சரி. ஒரு 2000 ரூபாய்னா புக்கு நான் 1500 ரூபாய்க்குள்ள புக்கு கொடுப்பேன் மெடிக்கல் புக்கெலாம். ஏன்னா எனக்கு தேடி எனக்கு வந்து 10 புக்கு வேணுன்ட்டாங்கன்னா அவங்க வந்து படிக்கணும். என்கிட்ட இல்லைன்னா இன்னும் 4 கடைக்குள்ளே இந்த புக்கு இந்த கடையில் இருக்கும் போங்கன்னு கஸ்டமர் அனுப்புவாங்க. சில பேர் அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா அதை வச்சு அவங்க பெரிய ஆளாயிடுவாங்க. ஒரு புக்கு வாங்க வரவங்க தான் அந்த கஸ்டமர்னால நிறையா புக்கு வாங்க வருவாங்க.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது வந்து புத்தகங்கள் வாங்குறதுக்கு மக்கள் வந்து கடையை தான் தேடி வர விரும்புகிறாங்களா இல்லை வேற என்ன பண்ணணும் அப்படின்ட்டு மக்கள் விரும்புகிறாங்க மேம்?
2: என்ன மாதிரினா இந்த புத்தகத்தில் வந்து நான் கொஞ்சம் நல்ல லெவலில் வந்துட்டேன். இந்த புது புக்கோட பிளாட்ஃபாரத்தில் தான் மக்கள் தேடி வராங்க. கடைக்குங்கிறது வந்து எத்தனையோ பேர் காசு கொடுத்து வாங்க முடியாத படிக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்காங்க. அந்த பிளாட்ஃபாரத்தை நம்பி ஆர்வம் கொடுக்கறது மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கடை இல்லாமல் பிரிஞ்சு போச்சு. இந்த 5 வருஷமாக என்னோடய வருத்தம் அதுதான் ரொம்ப ரொம்ப. நான் அந்த பிளாட்ஃபாரத்தில் தான் நான் ரொம்ப அனுபவமாக வியாபாரம் பண்ணுவேன். இந்த மாதிரி கடையிலலாம் எனக்கு அனுபவமாக நான் வியாபாரம் இல்லை. இது என்னோட ஒரு சூழ்நிலைக்கு சந்தர்ப்பம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இதுக்காக கடைப்பிடிச்சிருக்கிறேன்.
1: ஓகே ஓகே மேம். அதிகமாக வந்து மக்கள் வந்து பிளாட்ஃபார்ம் கடையில் தான் வந்து வாங்க விரும்புகிறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து இப்போ இருக்க காலகட்ட மாணவர்கள் வந்து புத்தகம் வாசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: இல்லை, ரொம்பலாம் இது பண்ணுறதில்லை. அப்போ வந்து ஒரு புக்கு வாங்குறாங்கன்னா அந்த நெட்டில் ஆன்லைனில் இந்த இதில் எல்லாம் பிடிஎஃப்ல விட்டாங்க.
1: ஓகே மேம். இப்போ ஆன்லைனில் படிக்கிறது மூலிமா மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: அவங்களுக்கு வந்து அதை படிக்கிறாங்க, படிச்சுட்டு அவங்க கண் வலிக்குதுன்னு வாங்குற அனைத்து கஸ்டமரும் வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. எங்களால் முடியலைங்கம்மா, எங்களுக்கு ஆன்லைனில் இதிலே இருக்குது, பிடிஎஃப் போட்டால் எல்லா புக்குமே வருது. மெடிக்கல் எந்த என்ன புக்கும் பிடிஎஃப்ல போடுறாங்களோ அது வந்துடுதுங்கிறாங்க. ஆனால் அது கண் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே எங்களால் படிக்க முடியல. எங்களுக்கு இந்த புக்கு வேணும், பண்ணி கொடுங்கம்மாங்கிறாங்க. புக்கை தான் விரும்புகிறாங்க. ஆன்லைனில் இந்த பிடிஎஃப்ல போடுறத விரும்புறதில்ல. அவங்களுக்கு கண்ணெல்லாம் மிஸ்டேக் ஆகிடுது.
1: ஓகே ஓகே மேம். இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது மேம். ஸோ நாமளுமே வந்து புத்தகம் வாசிக்க பழகிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ருக்மணி மேம் அவங்களோட புத்தக கடை அனுபவத்தை ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்.
1: விருதாவோ நீங்க எதை பாக்குறீங்க?
3: பெரிய விருதே எனக்கு புத்தகம் தான். எனக்கு ஹஸ்பண்டுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை வச்சு மூணு குழந்தைங்களை ஒரு லெவல் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னோட வயசு இன்னைக்கு 49 ஆகுதுங்க. இன்னும் என் அனுபவத்துல எனக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணா நல்ல லெவல பிளாட்பார கடைய கொண்டு வருவாங்க. படிக்கிற அனைத்து மக்களுக்குமே பாதி விலையா கம்மி விலையா நான் பண்ணுவேங்க.
1: சூப்பர் மேம், புத்தகம் தான் என்னோட பெரிய விருது அப்படின்றத நீங்க சொல்றதை கேட்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு மேம். மேம், அடுத்து வந்து உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னவா இருக்கும் மேம்?
3: பெரிய லெவல்ல பழைய புக்கு கடையை தான் கொண்டு வரணும்.

0: ரொம்ப ரொம்ப லெவலில் இருக்குங்க. பிளாட்பாரத்தில் பெரிய லெவலில் மக்களுக்கு கம்மியான ரொம்ப மலிவான நேரம் இதெல்லாம் புக்கு கொடுக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: சூப்பர் மேம், கண்டிப்பாக வந்து உங்களோட ஆசை வந்து நிறைவேறும்னு சொல்லிட்டு நானுமே எங்கள் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறேன். மேம், அடுத்து வந்து உங்களோட அனுபவத்திலேருந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
0: உங்களை நல்ல நிலமையில படித்து பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டு நல்ல நிலமையில வரணும். என்னோடய அனுபவம், நான் படிக்கலை. எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுக்கோ அப்பா அம்மா பேச்சு கேட்டு நல்ல நிலமையில படித்து அவங்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணும். புக்கே கிடைக்கலனாக்கூட இன்னொருத்தருக்கு, நம்ம படிக்கிறேன்னு இன்னொருத்தருக்கு இது பண்ணக்கூடாது. எவ்வளோ காசு பணம் சொத்து சுதந்திரனாலும் அழிஞ்சிரும். அழியாத சொத்து நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுக்கறது படிப்பும் அறிவும் புத்தியும் நம்ம உயிரணும்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே எல்லா மாணவர்களுக்குமே பயனுள்ளதாகவே இருக்கும் மேம். மேம், அடுத்தது உங்களோட அனுபவத்திலேருந்து பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
0: யாருமே நம்பக்கூடாது, நம்மளை நம்ம தான் நம்பிக்கணும். 500 ரூபா இருந்தாக்கெல்லாம் நம்ம சொந்த தொழிலாக இருக்கணும். வேலைக்கு போனாலும் யாரையும் நம்பக்கூடாது. நம்மளோட புத்தி நம்மளோட யோசனை நம்மளை தான். ஃப்ரெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ யாரும் சொல்கிறதே கேட்கக்கூடாது. நம்ம அறிவுக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும்.
1: சூப்பர் மேம். பெண்கள் யாரையும் நம்பாம யாரையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு தோன்ற விஷயத்த நல்ல விஷயத்த மட்டும் பண்ணணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். மேம், அடுத்தது இப்போ ரேடியோல பேசின அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்?
0: ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட வாழ்க்கையில இது ஒரு 59 வயசு, ஆனால் என்னோட இதில் இன்னைக்கு என்ன தனிமையாக மூணு குழந்தைங்களும் அவங்கவுங்களுக்கு இருந்தாலும், ஆனால் எனக்கு அந்த புத்தகம் மட்டும் எனக்கு விடக்கூடாதுன்னு என்னோட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்கும்.
1: மேம், இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ வருடம் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
0: நன்றி.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ருக்மணி மேம் வந்து கடைசியா பேசும்போது எனக்கே கண் கலங்கிருச்சு. ஏன்னா தனியாவே அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய பயணங்கள் பண்ணிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. 25 வயதுல வந்து கணவரை இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னமும் வந்து மக்களுக்கு வந்து குறைந்த விலையில புத்தகம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இது மூலயமா நமக்குமே என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நமக்கு நாம இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா போதும், நம்ம தொடர்ந்து பயணிச்சா சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். சோ நீங்களுமே நல்ல விஷயங்களை யோசிச்சு நல்ல விஷயங்களை பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருங்க. அது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேயர்களே, இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேயர்கள் எல்லாருக்குமே உற்சாகமான ஒரு மதிய வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேச வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான தலைப்போட நான் இன்னைக்கு

உங்க கூட பேச வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்துல முதலீடு செய்யறது சிறந்ததா அப்படி இல்லையா, தொழில முதலீடு செய்யறது சிறந்ததா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம வந்து சுவாரஸ்யமா நிறைய விஷயங்களை பேச போறோம். முதல்ல தங்கத்துல முதலீடு செய்யறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்துல முதலீடு செய்யறது அப்படிங்கிறது ஒரு சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ வந்து தங்கத்துல முதலீடு செய்யும் போது அது பிற்காலத்துல நமக்கு ஒரு சேமிப்பா கிடைக்கும். அதுவே தொழில கம்பேர் பண்ணும்போது, தொழில நம்ம இப்போ முதலீடு செய்யறது வந்து நமக்கு வருமானம் திருப்பி வந்து டபுளாவோ இல்ல ட்ரிபிளாவோ கிடைக்கும். இதுதான் இதுக்கான வித்தியாசம். சோ இந்த தங்கத்துல முதலீடு செய்யறது அண்ட் தொழில முதலீடு செய்யறது ரெண்டுமே பார்க்க போனால் ஒன்று தான், ஆனால் அதை நம்ம வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல முதலீடு செய்யறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்தில் நம்ம வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் போது முதலீடு செய்கிறோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் நமக்கு டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ விலை ஜாஸ்தியாக இருக்கும் போது தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடாது. இப்போ வந்து விலை குறைஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம தங்கத்தில் முதலீடு செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம விலை ஜாஸ்தியாக இருக்கும் போது அந்த தங்கத்தை பயன்படுத்தும் போது அது நமக்கு பெரிய பலனாக அளிக்கும். அண்ட் அதுவே வந்து தொழிலில் நம்ம எப்போ வேணால் முதலீடு செய்யலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கை சேல் பண்ணும்போது அது நமக்கு ஒரு பெரிய வருமானமாக தானே வந்து நிற்கும். ஸோ இந்த பற்றி தான் இன்றைக்கி தலைப்பு இருக்க போது. இந்த தலைப்பின் கீழே நீங்கள் உங்களோட கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள், நிறைய நேயர்கள் கூட நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான் பசிக்குதுரா, சாப்பாடு வாங்கி குடுறா.
3: டேய், என்னடா புதுசா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அப்பயுமே நான் தானே வாங்கி தருவேன், வா போலாம்.
2: அண்ணா, ரெண்டு பிரியாணி.
3: என்ன மச்சான் பிளான் பண்ணி தான் சொல்றியா?
2: கண்ணு வைக்காத மச்சான்.
3: டே டே டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல ஸ்கேல் வச்சு அளந்து சாப்பிட்டு இருக்க.
2: இல்ல மச்சான், டாக்டரு சாப்பாடை அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா, அதான்.
4: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேர் 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கு அப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததா டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அடைஞ்சு தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா

0: உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
2: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: தங்கத்துல முதலீடு செய்யறது சிறந்ததா அப்படி இல்லையா, தொழில முதலீடு செய்யறது சிறந்ததா, இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். சோ ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவர்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம், கஸ்தூரி பேசுறேங்க.
4: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கேண்ணா,
5: ரொம்ப சந்தோஷம்ங்க.
4: அண்ணா சொல்லுங்க, நீங்க இப்ப வந்து
5: தலைப்பு இல்ல வந்து சொல்லிக்கிறேன், அதாவது தங்கத்துல முதலீடு பண்ணுங்க அப்படின்னா வந்து அது ஒருத்தருக்கிட்ட லாபம் கிடைக்குமே தவிர மற்றவர்களுக்கு அதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு தொழில் ஆரம்பிச்சோம் அப்படின்னா 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம், அந்த 10 குடும்பமும் நல்ல வளமையா இருக்கும். மக்களுக்கு வேண்டிய தேவைப்பட்ட பொருள்களை அதுல உற்பத்தி செய்து கொடுக்கலாம், மற்றவர்களுக்கும் அதுல பிரயோசனமா இருக்கு, அந்த தொழில் நடத்துபவர்களுக்கும் லாபம் கிடைக்குங்க. தங்கத்துல முதலீடு பண்ண அப்படின்னா தனிப்பா தனியொரு மனுஷனுக்கிட்ட லாபமே தவிர மற்றவர்களுக்கு அதுல எந்த பிரயோஜனம் இல்லைங்க.
4: கண்டிப்பா,
5: அதனால ஒரு தொழில் முனைவோரா இருந்தாக்க வந்து எல்லாத்துக்கும் நல்லது. அதுலயும் என்னங்க ஒரு பொருள் என்னங்க அப்படின்னா, அந்த தொழில் செய்யும் போது அந்த தொழில் உள்ள நல்லது கெட்டது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நல்லா கண்டு செய்யணுங்க. நல்ல ஒரு அனுபவப்பட்டவர்களை கேட்டி அந்த தொழில் ஆரம்பிச்சு செய்யும் போது நல்ல லாபம் கிடைக்குங்க.
4: கண்டிப்பா கண்டிப்பா,
5: 10 பேருக்கு வேலையும் கொடுக்கலாம், அந்த 10 குடும்பமும் நல்ல வளமா இருக்குங்க. அதனால தொழில வந்து முதலீடு பண்றதுல நல்லது சிறந்ததுன்னு நான் சொல்றேங்கம்மா.
4: கண்டிப்பாண்ணா, நீங்க சொல்ற மாதிரி சோ தொழில முதலீடு செய்யறது நமக்கு மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு லாபம் கிடைக்கும், அதனால தொழில்
5: லாபம் கிடைக்கும். அப்புறம் வந்து மக்களுக்கு நிறைய வேலைக்கு என்னென்ன தொழில் அப்படின்னா ஏராளமான தொழில் இருக்குங்கல்ல, எத்தனையோ தொழில்கள். அதனால அந்த அந்த தொழிலுக்கு தகுந்த உற்பத்தி செஞ்சு கொடுத்தா எல்லாத்துக்கும் பிரயோசனமா இருக்கு, எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையும்.
4: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா,
5: அதனால தொழில முதலீடு பண்றதே சிறந்ததுன்னு நான் சொல்றேன்.
4: கண்டிப்பாண்ணா, ஓகே, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிண்ணா.
5: நன்றிங்க, நன்றிங்கம்மா.
4: ஓகே, திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொழில முதலீடு செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தருக்கு மட்டுமே இல்லாம நிறைய பேத்துக்கு, அதாவது பலருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ ஒருத்தருக்கு லாபம் கிடைக்கிறது வந்து தங்கத்துல முதலீடு செய்யறது, அதே தொழில நம்ம முதலீடு செஞ்சோம் அப்படின்னா பலருக்கு அது பிரயோஜனமா இருக்கும், அதனால அதுல முதலீடு செய்யறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி என் கூட இன்னைக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ பேக் டு பேக்ல 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. சாய் சுதர்சனோட நம்ம ஊரு சேலம் அப்படின்ற பாடலும், சாந்தகுமாரோட உயிரிலே கலந்தவள் அப்படிங்கிற பாடலும் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியம்

0: கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
1: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: அலைவரிசையில சோனா எஃப்எம் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. சோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்துல முதலீடு செய்யறது சிறந்ததா இல்ல தொழில முதலீடு செய்யறது சிறந்ததா அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ரெண்டுமே ஓரளவுக்கு கம்பேர் பண்ணும்போது சிறந்ததா தான் இருக்கு. இருந்தாலும் நேயர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவரு கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: சமுதாய வானொலி தர்ணி அவர்களுக்கும் நேர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலவர் ஆதவன்.
3: ஆதவன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நானுமே ரொம்ப சூப்பரா இருக்கேன்னா. சொல்லுங்க, நான் இன்னைக்கு வந்து தலைப்பு தங்கத்துல முதலீடு செய்யறது சிறந்ததா இல்ல தொழில முதலீடு செய்யறது சிறந்ததா அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: சொல்லுங்க. அதாவது தொழில முதலீடு பண்ணி தொழில் சிறப்பா ஓடி நல்லா இருந்ததுன்னா லாபம் வர்றதுக்கு சாத்திய தொழில் நிறைய இருக்குதுங்க. என்ன தொழில்? ஆனா இதுல இப்ப தங்கத்துல முதலீடு பண்றது இப்ப 5 லட்சத்துல இருக்குது. வங்கியில எல்லாம் தங்க முதலீட்டு திட்டமெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அது போட்டா அந்த பணம் இப்ப முதலீடு செஞ்சு அந்த தொகை பத்திரமா இருக்கிறதோட அதுக்கு அதிகமான வட்டியா அது கிடைக்கிறது. அது வந்து நிச்சயமா வட்டியோடு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. தொழில முதலீடு வந்து நான் சரியில்லைன்னு சொல்ல வரல. அதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச அளவு வேணா அது இது ஒரு அதிக முதலீடு வந்து தங்க முதலீட்டுல பண்ணாக்க தங்க பத்திரம் இருக்குங்களா? அஞ்சல வாங்கி அங்கே அரசுடைமை ஆகப்பட்ட வங்கிகள்ல தங்க புத்திர தங்க முதலீட்டு திட்டம் அப்படி எல்லாம் இருக்கும். அதுல முதலீடு பண்ணிக்கிறத சேஃப்டியா அதுன்னு நினைக்கிறேன். அதாவது தொழில் முதலீட்டு வந்து முதலீடு வந்து நான் குறை சொல்ல விரும்பலைங்க. நல்லா ஓடிச்சுன்னா அதுவும் பண்ணலாம் கொஞ்சம். என்னங்க
3: கண்டிப்பா
4: அதிகமான இது வந்து பணத்தை வந்து முதலீடு வந்து தங்க சேமிப்பு திட்டம் தங்க முதலீட்டு திட்டம் இதுல ரொம்ப நல்லது நினைக்கிறேன். அது பாதுகாப்பு வந்து பாதுகாப்பு என்பது அந்த போட்டமா இதுக்கு இப்ப தங்க என்ன வேலை விற்கிறது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டதுக்கான உரிய வட்டி தொகையும் கிடைக்கும் அப்படிங்கிறது எனது உறுதியான கருத்துங்க ஸ்ரீகரணி.
3: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. சோ உறுதியான முதலீடு வந்து தங்கத்துல இருந்து நமக்கு எளிமையா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. தங்கத்துல முதலீடு செய்யறதும் சிறந்ததுதான், அதே நேரத்துல தொழில முதலீடு செய்யறது சிறந்தது இல்ல அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ரெண்டுமே சிறந்ததுதான், இருந்தாலும் எதுல கரெக்டா இருக்கு அப்படின்றத பாத்துட்டு நம்ம இது பண்ணணும். சோ தங்கத்துல முதலீடு செய்யும் போது நமக்கு வந்து சாலிடான ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்களும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மகளின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: தங்கத்துல முதலீடு செய்வது ரொம்ப சிறந்ததா, அப்படி இல்லையா தொழில முதலீடு செய்வது சிறந்ததா? அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தங்கத்தோட விலை வந்து பயங்கர ஜாஸ்தியா ஏறிட்டே இருக்கு, திடீர்னு இறங்குது. சோ இதனால தங்கத்துல முதலீடு செய்யறது சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்படி இல்லையா தொழில முதலீடு செஞ்சு வருமானம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்க கருத்துக்கள்
2: என்ன
1: தலைப்புன் தெரியுமா?
2: தொழில முதலீடு செய்வது அப்படிங்கறதுதான் புத்திசாலித்தனம். தங்கத்துல முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரே துறையிலதான் நம்ம முதலீடு அப்படிங்கறத செய்யறோம். அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முகந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது கிடையாது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த தொழில நம்ம காசு அப்படிங்கறத முதலீடு செஞ்சு நம்ம அழகா ஒரு வருமானத்தை பெருக்கிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளுக்குரிய மூலதனத்தை போட்டு அந்த துறையில அந்த வேலையை சிறப்பா செஞ்சாதான் நம்ம வந்து மற்ற விஷயங்களுக்கு காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணறது அப்படிங்கறதுக்கே ஒரு வாய்ப்பாக இருக்கும். தங்கத்துல முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம செய்வதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. தொழில ஃபர்ஸ்ட் முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சு அதுல காசு பார்த்தாதான் நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கறதுல தங்கத்துல முதலீடு செய்ய முடியும். அதனால நம்ம செய்யக்கூடிய தொழில நம்ம ஸ்ட்ராங்கா இருந்து நமக்கு வாய்ப்புகள் அப்படிங்கறது அடுத்தடுத்து வரும் அப்படின்னா நிச்சயமா தொழிலதான் என்னை பொறுத்த வரைக்கும் முதலீடு அப்படிங்கறது செய்யும். அதுதான் வருவாய இரட்டிப்பாக தருவதற்கும் வெவ்வேறு துறைகள்ல இன்னும் நம்ம காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண

0: கண்டிப்பா. நான் ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் தங்கத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னாலே தொழில நம்ம வருமானம் எடுத்தாதான் அதை முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
1: அப்ப அடிப்படமாக இருக்கிறது வேலை தான், அதனால அதுலதான் ஃபர்ஸ்ட் முதலீடு செய்யணும். பார்த்து நுணுக்கமா முதலீடு செய்யணும், அகலக்கால் வைக்காம முதலீடு செய்யணும். அது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம்.
0: கண்டிப்பா. நான் நன்றி, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
1: நல்லதுப்பா, நன்றி நன்றி.
0: ஓகே, காட்பாடியில இருந்து சந்திரசேகரண்ணா அவரோட கருத்துக்களை ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கண்டிப்பா தொழில நம்ம முதலீடு செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை எடுத்து தான் தங்கத்திலேயே முதலீடு செய்ய முடியும். அதனால அடிப்படை அப்படின்றது தொழில முதலீடு செய்யறது தான், அதுதான் சிறந்தது அப்படின்ற அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களுமே உங்களோட கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, தங்கத்துல முதலீடு செய்யறது சிறந்ததா இல்ல தொழில முதலீடு செய்யறது சிறந்ததா அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்மளோட கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டோம். தொடர்ச்சியா கடைசி நேரம் இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தொழிலில் முதலீடு செய்கிறது சிறந்தது அண்டு தங்கத்தில் முதலீடு செய்கிறது, இது ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த நேரத்துக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை யோசித்து செய்யணும். ஸோ தங்கத்தோட விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது அதில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். அதே விலை குறைவாக இருக்கும்போது முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம், நான் தாதகப்பட்டி ருக்மணி அம்மா பேசுறேன்.
1: ருக்மணி பாட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: நானுமே எல்லாம் சூப்பரா இருக்கும் பாட்டி, எல்லாருமே சூப்பரா இருக்கும்.
2: சரி சாமி. சாமி
1: சொல்லுங்க பாட்டி.
2: ஒரு தராசுல தங்கத்தை ஒரு தட்டிலையும் தொழில ஒரு தட்டிலையும் நிறுத்தினா தொழிலோட வெயிட் தான் அதிகமா இருக்கும்.
1: ஏன் பாட்டி?
2: ஆனா தொழில் வந்து நல்லா தெரிஞ்ச தொழிலா ஆரம்பிச்சீங்கன்னா அது ஓகோன்னு ஓடும். நீங்க தெரியாத தொழில காசு போட்டு மூலதனத்தை போட்டுட்டு அப்புறம் அதுல தடுமாறி நிக்கிறத விட அப்ப தங்க பரவாயில்லன்னு தோணும். ஆனா நல்லா தெரிஞ்ச தொழில போட்டீங்கன்னா அதுல உங்கள் உடல் உழைப்பை கொடுத்தீங்கன்னா மற்றவர்களை வந்து கவர் பண்ற மாதிரி அந்த தொழிலும் இருந்ததுன்னா தொழில் வளர்ச்சி ஓன்னு வரும். தங்கம் வந்து இன்னைக்கு இருக்கும், இன்னைக்கு விற்கிற விலைக்கே எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்து நீங்க பேங்க்ல போற தங்கத்தை போய் ஒரு லோன் வாங்கலாம்னாக்கா 56 ரூபாய் 60 ரூபாய் தான் தராங்க, அதுக்கு மேல தர்றதில்ல. ஆனா அதே வந்து நீங்க தொழில அந்த காசு 1 லட்சத்தையும் போடுங்க பாருங்க, நல்ல ஓகோன்னு ஓடும். தெரிஞ்ச தொழிலா இருக்கணும், எல்லாத்தையும் கவர் பண்ற தொழிலா இருக்கணும். நாமளும் உடல் உழைப்பை கொடுத்து நல்லா உழைச்சு முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா தொழில போட்டு தொழில் வளர்ச்சி பெறலாம். தங்கம் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறிடும்
1: கண்டிப்பா.
2: நாளைக்கு இன்னும் விலை கூட குறையும். பாரு, நேற்றெல்லாம் அன்னைக்கெல்லாம் 1.20 வந்தது, இப்ப 1.45 வருது.
1: கண்டிப்பா பாட்டி.
2: அதனால தங்கத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் அதிக தொழில் வளர்ச்சி நல்லா இருந்து ஓன்னு ஓடுனா தங்கம் வாங்கி வைக்கலாம், வச்சிருக்கலாம் நம்ம கஸ்டடிக்கு. அதையும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தங்கம் வாங்குற காசு கூட இன்னும் தொழில காசு போட்டுருவாங்க, தொழில போட்டு தொழில டெவலப் பண்ணிடுவாங்க, ஓஹோன்னு ஓடலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து சாமி.
1: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி. ஸோ நீங்க சொன்னதுமே கரெக்டான விஷயம் தான். ஸோ தொழில நம்ம முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது, அது வந்து இன்னும் நமக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க.
2: ஆமா.
1: ஓகே, நன்றி பாட்டி உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
2: நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி நன்றி.
1: ஓகே, ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே எது கரெக்டான நேரமோ அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது தங்கம் வந்து குறைஞ்சிருந்துச்சு, விலை வந்து நல்லா வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்கும் போது நம்ம தொழில தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத ருக்மணி பாட்டி மற்றும் நிறைய நேயர்கள் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் எது நமக்கு செட் ஆகும், எது நமக்கு சரி வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியான விஷயம். ஸோ சம்டைம்ஸ் தொழிலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வருமானம் குறைவாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செஞ்சா வருமானம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்றத யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட வேலைகளை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தலைப்புல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நேரத்துக்கு எது செட் ஆகுமோ அதை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ தங்க விலை குறைவா இருந்துச்சுன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லையா தொழில நமக்கு வருமானம் அதிகமா வருது அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தொழில இன்வெஸ்ட் பண்ணியே நம்ம வந்து வருமானத்தை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், எப்படி அதை பெருக்கிறதுக்கு அதாவது இருமடங்கா மாத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணாமோ அதை வந்து செஞ்சா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து நான் டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் இன்னொரு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். மைடியர் மக்களே, இப்ப நான் இங்கிருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புற மறுபடியும் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் உங்க கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நாம் இந்த நேரத்தில். தொடர்ச்சியாக இன்றைக்கி முதல் விஷயமாக எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ அப்படியே நிகழ்ச்சி கேட்டுட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்கிற நேயர்களுக்காக தான் இந்த ஒரு விஷயம். காஃபினால், அதாவது காஃபி வந்து நம்ம குடிக்கலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக குடிக்கிறதுனால என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து வரும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அதனால் காஃபி குடிக்கிறவங்க, அதிகமாக குடிக்கிறவங்க அதை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, முதல் விஷயமா என்ன அப்படின்னா, காஃபி நம்ம வந்து அளவாக குடிக்கும்போது நம்மளுடைய தலைவலி பிரச்சனைகள்லாம் வந்து போகும். காஃபி அதிகமாக குடிக்கும்போது தலைவலி ஏற்படுமாங்க. இது என்ன எவ்வளோ பெரிய ஒரு ஒரு செட் ஆகாத ஒரு விஷயம் மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதாவது காஃபி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு காஃபி எடுத்துக்கிட்டால் அது தலைவலிக்கு வந்து நல்லது, அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதுவே தலைவலி உண்டாக்கும் அப்படின்னு. அதே மாதிரி உடல் பருமன் பிரச்சனைக்கும் ஒரு காரணம் காஃபி ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் போது. அதே மாதிரி நீரழிவு, இன்றைக்கி மேஜராக ஒரு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக அந்த நீரழிவு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துருக்குங்க. இதற்கும் ஒரு காரணமாக வந்து இந்த காஃபி இருக்குது. ஏன்னா காஃபியில் வந்து கட்டாயமாக நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 5 காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா 5 டைம் அந்த சுகரோட குவான்டிட்டி அதெல்லாம் பொறுத்து நமக்கு வந்து நீரழிவு வந்து வரலாங்க, இன்னும் நிறைய பிரச்சனைகளும் வந்து வரலாம். அதே மாதிரி கம்மியாக நம்ம வந்து காஃபி எடுத்துக்கிட்டால் காஃபியில் இருக்கிற கஃபைன் மலச்சிக்கல் பிரச்சனைகளை வந்து குறைக்கும். இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை கூட வந்து ஏற்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, சுமாராக பார்த்திங்க அப்படின்னா 565 எம்ஜி கஃபைன் கொண்ட 1 லிட்டர் காஃபி ஒருத்தர் வந்து எடுத்துக்கிறார் அப்படின்னா அவருக்கு வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக காஃபி எடுத்துக்கும் போது அதனால் நரம்பு மண்டலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தூண்டுதல் வரும், அதுகோட காரணமாக இரத்த அழுத்த பிரச்சனைகள் வந்து வரலாங்க. இந்த உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்குது, குறிப்பாக பக்கவாதம் அப்புறம் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா சதைப்பிடிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, காஃபியில் இருக்கிற அந்த கஃபைன் சதைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த காஃபி எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு காஃபி ஒரு டீ நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கிறது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்துச்சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்துச்சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்துச்சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும், திருமணி முத்தாற்றிலையும், அந்த ஊர் பகுதியில முத்துக்கள்

0: எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எம்ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். மனமே நலமா அப்படின்னு கேட்டால் அந்த இரவு நேரங்களில் அந்த மனசுனால மனம் நலமாக இல்லாததுனால நிறைய பேருக்கு வந்து அந்த உறக்கம் பாதிப்பு அப்படின்றது இருக்கும். இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இந்த ரீசன்லாம் மாற்றும் போது நல்ல தூக்கம் வந்து நம்மளுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இரவு நேரங்களில் காஃபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். எப்படி காலையில் வந்து காஃபி குடிப்பாங்களோ அதே மாதிரி இரவு நேரத்துலேயும் வந்து காஃபி குடிப்பாங்க. இப்போ அந்த காஃபியை வந்து ஒருத்தங்க தவிர்த்தாங்க அப்படின்னா, இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறத வந்து அவங்க தவிர்த்தாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுடைய அந்த தூக்கத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா காஃபி குடிக்கும்போது ஒரு மயக்கம் மாதிரி வரும், ஆனால் சரியான தூக்கம் வந்து கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் நமக்கு நைட்டில் தூக்கம் வரலை அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணலாம், கண்களை மூடியும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி பிடிச்ச விஷயங்களை நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா ஒரு தூக்கம் வந்து வருங்க. அதே மாதிரி மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுவாங்க. அர்னால்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாடி பில்டிங்கில் அதோட பெரிய சாதனை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தூங்குவாராம். இதனால் நல்ல தூக்கம் வந்து வருங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நானே ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே வந்து ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தூக்கம் வந்து வந்துடும். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து தூக்கத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம வந்து நிறைய இடங்களில் அலைஞ்சிருப்போம், அதே ட்ரெஸ்ஸோடு நம்ம வந்து தூங்குறதுக்கு போவோம், அதனால் அந்த உக்கரத்தினால நமக்கு வந்து தூக்கம் வராது. அது என்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னே நம்மளால் உணர முடியாது. ஆனால் அதற்கு வந்து அதுதான் காரணமாக இருக்கும். அந்த நம்ம போட்டிருக்க உடை, அதோடய கதகதப்பு, அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம வந்து குளிக்கலாம், வெந்நீரில் கூட குளிக்கலாம். அதுவுமே நமக்கு வந்து அப்படியே ஒரு மசாஜ் பண்ண மாதிரி ஒரு நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு வரக்கூடிய மன அழுத்தத்துக்கு, அதே மாதிரி யங்ஸ்டர் மட்டும் இல்லைங்க, ஓரளவுக்கு வந்து ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு கூட வரக்கூடிய மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் போதைப்பொருள் அவங்க வந்து பயன்படுத்துறது தான் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த போதைப்பொருள்

பொருளுக்கு அடிக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது எந்த ரீசன்னால், அது வந்து எப்படி தடுக்கலாம், எப்படி வந்து அதிலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட தொடர்ந்து மனநல மருத்துவர், மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் வந்து பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. சார், தொடர்ச்சியாக இப்போ வந்து எந்த ஒரு ரீசன்னால சார் சார் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்குள்ளார வர

0: எவ்வளோ பாதிப்பு வருது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் மைண்ட் யோசிக்காது. பட் ஆனால் அங்கே உள்ளே போனேன், நான் பார்க்குற எத்தனையோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே பெரிய நல்ல பெரிய பெரிய காலேஜில் படித்தவங்க, நல்லா அதாவது என்ன அந்த காலேஜுக்கெல்லாம் சீட் கிடைக்குமா, நான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காலேஜ் சீட் எடுத்துட்டு அங்கே போயிட்டு போது பார்க்க யூஸ் பண்ணி அதனால் எந்த அளவுக்கு மனநல பாதிக்கப்பட்டு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வராங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாருமே சொல்கிறது அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் சார், அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கமிட்மெண்ட்டாக என் மைண்டுக்கு நோன் சொல்லியிருக்கலாம் சார். ஸோ இது எல்லாமே வந்து அந்த இளம் பருவத்தினருக்கு வர இமீடியட் கிராட்டிஃபிகேஷன், உடனே எனக்கு திருப்தி கிடைக்கணும், அதனால் வர பிரச்சனை தான்.
1: கண்டிப்பாங்க சார். எந்த ஒரு ரீசனால் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் இந்த போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக நம்ம கூட மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தர் சார் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். குறிப்பாக பைபாஸ் அப்படின்ற வேர்டை வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா சுற்றி போயிட்டு போகிறது எப்படி இருக்குது, பைபாஸில் வந்து போகிறது எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ப்ளஷர் அப்படின்றது பைபாஸில் போயிட்டு இது பண்ணுற மாதிரி அந்த போதை பழக்கத்தில் கிடைக்கிறதுனால அதில் வந்து போயிடுறாங்க அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்து இந்த ஒரு ப்ளஷர் வரும் அப்படின்னா யாராவது நம்மளை பாராட்டினா, மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணால், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸில் சாதிச்சா, அந்த மாதிரி வர அந்த ப்ளஷர் நிறைவு இந்த போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகும்போது உடனே அவங்களுக்கு வந்து கிடைச்சிறதுனால இந்த பழக்கத்தை திரும்ப திரும்பி பண்ணுறாங்க அப்படின்றதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயஃபம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு

0: என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
1: வணக்கம், என்னோட பெயர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
2: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
3: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறு தோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: நலமுட நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. எல்லாருமே வந்து கட்டாயமாக அவங்களுடைய முக அழகை பராமரிக்கிறதுல ஒரு முக்கியத்துவம் செலுத்துவாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதில் சில விஷயங்கள் நம்ம வந்து நம்மளுடைய முகத்தை சரியாக பராமரிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் பற்றி சொல்கிறாங்க. தினமும் 2 இல்லாட்டி 3 முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா, குளிர்ந்த நீரால் நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக நம்ம வந்து கை வச்சு அழுத்தலாம் கூடாது, லைட்டாக வந்து நம்ம பயன்படுத்தலாம் சோப் அந்த மாதிரி. அதே மாதிரி கடலை மாவு, சோப் பயன்படுத்துறதுக்கு பதிலாக கடலை மாவு, பாசிப்பயிறு மாவுலாம் கூட பெண்கள் வந்து பயன்படுத்தலாங்க. இதனால் நம்மளுடைய சருமம் வந்து ரொம்ப மென்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த எண்ணெய் பசைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அந்த எண்ணெய் பசையெல்லாம் கூட வந்து போயிடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, முகம் கழுவுனதுக்கப்புறம் சுத்தமான பன்னீர் பெண்கள் வந்து கட்டாயமாக வந்து பயன்படுத்தலாங்க. குளிர்ந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து அவங்க ஃபேஸில் வந்து அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுனால முகப்பொருட்கள் வந்து வராமல் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பொதுவாக இயற்கையான விஷயங்கள், தக்காளி சாறோட அப்படியே லைட்டாக தேன் கலந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நல்லா கனிந்த வாழைப்பழம் அது கூட கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து அதை பிசைஞ்சு ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக பெண்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஆயிலி ஸ்கின், அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முல்தானி மட்டி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து பெண்கள் வந்து கட்டாயமாக வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கூட வந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் முத்துநாயக்கப்பட்டியிலிருந்து பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. மானு பாட்டி, பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி அந்த முகப்பருக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பாட்டி? நீங்கள் அந்த காலத்தில் என்ன ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க?
6: கொஞ்சம் கொப்பளம் வரதுக்காக அதுகளை எங்கடா இப்போலாம் இயற்கையானது போடுறாங்க. அப்போலாம் வந்து அது ஏதோ தளத்தாமல் பிச்சு போட்டு வேளாங் கொழுந்து, அது இது பிச்சு போட்டு ஆவாரம் கொழுந்து வேளாங் கொழுந்து ஆவாரம் பூ அரெல்லாம் அரப்பு எல்லாம் போட்டு உரல்ல சந்தனம் மாதிரி ஆட்டி அதை மூஞ்சலை பூச்சுவாங்க. இப்படி அந்த கொப்பளை வரத்துக்கு அது அமைஞ்சு போயிடும். அப்போ இப்போலாம் அது கேட்குதா? அதெல்லாம் கேட்காது.
5: பாட்டி அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண முறைகளில் வந்து சொன்னாங்க, ஆனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதெல்லாம் இப்போ வந்து கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. நன்றி பாட்டி. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு.
0: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நாம் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த மாதம் முழு

எப்போதுமே உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. எங்கள் மாஸ்டர் ஜிம் மாஸ்டர் வந்து ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கக்கிட்ட, அதாவது ஜிம்முக்கு வந்தால் ஹாஸ்பிட்டல் போகிற கூடிய தேவை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அந்தளவுக்கு உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு. பொதுவாக அந்த ஜிம்முக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. சரி அடுத்த மாதத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் ஒன்றாந்தேதியும் வந்துடும், அப்போ வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும், சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அது தள்ளி போடாமல் தோணனை உடனே போயிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியுங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிம்முக்கு போகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள், முதல் விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா பிபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காதுங்க. அடுத்ததாக டயாபட்டிஸ், சர்க்கரை நோய் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம மூளையில் எண்டோர்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், அது வந்து மகிழ்ச்சி ஹார்மோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து குறைச்சி நாள் முழுக்க நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வந்து உதவுங்க. அடுத்ததாக இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தூக்கமின்மை. தினமும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா நிம்மதியாக தூக்கம் வருங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தான் இந்த உடற்பயிற்சியில் இருக்குதா அப்படின்னா இது வந்து ஒரு கம்மியான சதவீதம் தான். அதாவது ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நல்ல தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம முன்னேறக்கூடிய நிறைய விஷயங்களை நோக்கி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் இந்த உடற்பயிற்சி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி திவாக்கரையன் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில திவாக்கரையன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜிஸான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்க மக்களே. பொதுவாக நீங்கள் டெக்குருல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் திவாக்கரன் உங்ககிட்ட சொல்லுவேன். உதாரணத்துக்கு, இந்த மாதிரி டெக்னாலஜி வேர்ல்டில் என்னென்ன புது புது சாதனங்கள் வந்திருக்கு, அதாவது புது புது கேஜெட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, அந்த கேஜெட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயமாகட்டும், இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த வளர வளர அந்த விஷயத்தை பற்றி நாமளும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாமளும் எச்சரிக்கையாக இருக்க முடியும், எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து எப்படி நாம் நம்மளை தற்காத்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி பல அறிவுரைகள் நீங்கள் இதில் கேட்பீங்க மக்களே. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் மட்டும் போதுமா, ஸ்மார்ட் யூஸராக ஆகணும்ல, இதுக்காக தான் நான் இந்த டெக்குரு நிகழ்ச்சி உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா, தொடர்ந்து இணைந்திருக்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இன்றைக்கி ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஏஐ வெப்சைட்டு தான் அது. இதில் நிறையா சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களால் பண்ணிக்க முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும், அதை வேறு லெவலில் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் தான் letsenhance.io letsenhance. இதுதான் letsenhance.io அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும், எவ்வளோ கம்மியான குவாலிட்டியில் இருந்தாலும் அதை நல்ல ஒரு ஹை குவாலிட்டிக்கு மாற்றி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இதுவே வந்து இன்டர்னலாக ஏஐ அந்த அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே மேட்ச் பண்ணி கொடுத்துரும். இது எல்லாமே நீங்கள் ஒரே ஒரு கிளிக்கில் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே எடுத்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, ஒரு நேச்சுரல் சீனரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் உங்களால் இதில் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இதிலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிக்க முடியும். எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லும், அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்ஸ்கேல் அண்ட் என்ஹான்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கிலேயே நிறையா ப்ரீசெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ப்ரைம், ஜென்டில், ஓல்டு ஃபோட்டோ அப்படிங்கிறது. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு டக்குன்னு நீங்கள் என்ஹான்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். இது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவல் இருக்குது, அப்ஸ்கேலர் இருக்குது, ஷார்ப்னர் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களால் பண்ணிக்க முடியும். இமேஜ் டு வீடியோ ஆப்ஷன் கூட இதில் கொடுத்துருக்காங்க. இமேஜுக்கு மட்டும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்காம வீடியோ அப்ஸ்கேலரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இதில் நல்லா பயனடைஞ்சிக்கலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படிங்கிறது இன்னொரு டைம் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டோட பெயர் letsenhance.io letsenhance.io அப்படிங்கிறது அதோட பேர். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைச்சி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியிலிருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும், திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியம் சோனா எஃப்எம், இது சோனா.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்களை அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் ஃபோன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 15,000 நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் என்ன தெரியுமா? ரெட்மி டர்போ 5 அப்படிங்கிறது அதோட பேர். ஜியோமி நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ரெட்மி டர்போ 5 ஃபோன் பற்றி தான் அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சூப்பரான செமையான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனே பார்க்குறதுக்கு ரொம்ப மினிமலாக ஒரு ப்ரீமியமான டிசைனர் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது. டிஸ்பிளே உங்களுக்கு அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாக இருக்குது. பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூடிய ஃப்ளாஷ் லைட் வருது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6.59 இன்ச்சுக்கு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது, கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோடய வந்திருக்கு. சைடில் இருக்க அந்த பெசில் ரொம்ப சின்னதாக இருக்குது, பஞ்ச் ஹோல் டைப்பில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டிஸ்பிளே இது. இதை தாண்டி உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த செல்ஃபி கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 20MP வைட் ஆங்கிள் லென்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் லைட் வருது, ஃபுல் HD வீடியோ எடுத்துக்க முடியும், 60fps உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க, அந்த 2 கேமராவுமே வேற லெவலில் இருக்குது. பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கேமராவில் மெயின் கேமராவாக உங்களுக்கு 50MP கொடுத்துருக்காங்க, அதை கூடிய உங்களுக்கு 8MP வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ எடுத்துக்க முடியும், 30+60fps உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த மொபைலில் டைமண்ட் சிட்டி 8500 அல்ட்ரா ப்ராசர் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செமையாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் 2 வேரியன்ட் இருக்குது, அதில் உங்களுக்கு 8GB ரேம் 12GB ரேம் வேரியண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 7540mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைலில் டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே 5G சப்போர்ட்டை தான். இதில் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, மெமரி கார்டு போட முடியாது. இதுலேயே உங்களுக்கு டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் வந்துடுது. நீங்கள் ஒரு சூப்பரான தரமான ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 37,999 இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இதோட பேர் ரெட்மி டர்போ 5 அப்படிங்கிறது அதோட பேர். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் மச்சான் பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கி குடுறா.
2: ஏய் என்னடா புதுசா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அப்பயுமே நான் தானே வாங்கி தருவேன், வா போலாம்.
1: அண்ணா ரெண்டு பிரியாணி.
2: என்ன மச்சான் பிளான் பண்ணி தான் சொல்றியா?
1: கண்ணு வைக்காத மச்சான்.
2: டே டே டே என்னடா பண்ணிட்டு இருக்க, பக்கத்துல ஸ்கேல் வச்சு அளந்து சாப்பிட்டு இருக்க.
1: இல்ல மச்சான், டாக்டரு சாப்பாடு அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா, அதான்.
3: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்!

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8

FM. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். டெக்குரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் கேட்குறீங்களா மக்களே? அதெல்லாம் உங்களுக்கு உண்மையாலுமே புரியுதா, உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிற கருத்துக்கள் எங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த டைம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வர விஷயம்லாம் உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பி நானும் நிறைய விஷயங்கள் கொண்டு வருவேன். அதனால டெக்குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்களே, இந்த பாடலும் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு, திவாகர் அருமையா இருக்கு, வரிகள்லாம் அற்புதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமா அனுப்பலாம். நான் அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேரு பாடல் பேரு மூணு போட்டு அனுப்பினா

0: வார இறுதியில் வர டாப் டென் மியூசிக்கில் எந்த ஊர்லேருந்து எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட சொல்லலாம் மக்களே. இப்போ அடுத்து டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னல, அது என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் தான் இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர், அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கக்கூடிய தீபிகா ஜெயசேகரன் தான் இன்றைக்கி நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள், இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோங்க சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், பொதுவாக வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பல வகையில் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை நீங்கள் அடிக்கடிக்கு கூட நீங்களே படிச்சிருப்பீங்க. என்னென்னா, இந்த மெசேஜ் ஒரு நாலு பேருக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும், இந்த மெசேஜ் ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு கிடைக்கும், இதில் ரொம்ப மதிப்புள்ள விலை மதிப்புள்ள ஒரு மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு 20 ரூபாய்க்கு கிடைக்கும், 30 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜஸ் ஸ்கேம்ஸ்லாம் நிறையா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட நோக்கம் என்ன மேம்? எப்படி அவங்க வந்து இதை வச்சு ஒரு ஸ்கேம் நடத்துகிறாங்க, இதை வச்சு எப்படி ஒரு மோசடி நடத்துகிறாங்க?
1: சேம் என்டைஸ்மெண்ட் டாக்டிக்ஸ் தான். உங்களுக்கு ஐபோன் வெறும் 5000 ரூபீஸ்ல பிளிப்கார்ட் வவுச்சர் கிடைச்சிருக்கு, ஃபிளைட் டிக்கெட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஆர்வத்தை தூண்டி அவங்க வந்து அதை கிளிக் பண்ண வைப்பாங்க அந்த ஃபேக் லிங்கை. அந்த லிங்க் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அமேசானோட 25th anniversary அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, நிஜமான அதை முதல் வெரிஃபை பண்ணும். 25 இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்குன்னு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சு போயிடும். அதில் முக்கால்வாசி இவங்க சும்மா தான் நம்பர்ஸ் ஏதோ ஒன்று கைக்கு வர்றது தான் அடிப்பாங்க, தப்பாக தான் கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதை அதை வச்சு இது பண்ணிக்கலாம் சார். அதுக்கப்புறம் சார்ஜ் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, 20 ரூபீஸ் கிளைம் பண்ணுற மாதிரி, குட்டியான அமௌண்ட்டு தானே நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்குவாங்க? இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, மால்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இல்லாட்டி உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஸ்டீல் பண்றதுக்கான ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட்டுருவாங்க உங்களோடதுல.
0: அப்ப அந்த மாதிரி மெசேஜஸோ இல்லை அதுல ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா அதை தொடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க மேம், ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கூட டெக்குரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் தீபிகா ஜெயசேகரன் தான் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி மேம் இவ்வளோ விஷயம் நம்மகிட்ட சொன்னதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறையா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்குறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அதில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் போகிறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா, அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். இப்போ உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 64 GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்குறீங்க. இப்போலாம் 128 GB வாங்கினாலுமே நமக்கு அது பத்த மாட்டேங்குது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மொபைலில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒன்று பேக்கப் எடுத்து வைக்கணும் இல்லைன்னா டெலிட் பண்ணணும். முக்கியமான ஃபைல்ஸாக இருந்தால் நம்மளால் டெலிட் பண்ண முடியாது, அதனால் பேக்கப் தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பேக்கப் எடுத்து வைக்கிறப்ப நம்ம எங்கே போய் பேக்கப் எடுத்து வைக்கிறது, எப்படி நம்ம ஃபோனில் இருக்கிறதெல்லாம் வந்து வேறு ஒரு விஷயத்தெலாம் மாற்றி வைக்கிறது, அதுக்கு தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாண்டிஸ்க் அல்ட்ரா டூயல் டிரைவ் கோ அப்படிங்கிறது தான் அதோட பேர். இது வந்து ஒரு பென்ட்ரைவ், பென்ட்ரைவ்னால் சாதாரணமான பென்ட்ரைவ் இல்லை, இது வந்து டைப் சி போர்ட்டும் யூஎஸ்பி போர்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஓடிஜி பென்ட்ரைவ்னு கூட சொல்லலாம். இது வந்து 128 GB இதில் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இது நார்மல் பென்ட்ரைவ் மாதிரி இல்லாமல் எஸ்எஸ்டி பென்ட்ரைவ்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்டி பென்ட்ரைவ்னா என்ன இது பார்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்கிறதுனால நமக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடு வந்து நார்மல் பென்ட்ரைவ் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபைல்ஸை காப்பி பண்ணி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சின்ன பென்ட்ரைவ் ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம், டக்குன்னு ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பென்ட்ரைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் சி டைப் இதை யூஸ் பண்ணி ஓடிஜியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன்லேயே. இது எதுக்குப்பா நான் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பண்ணணும், இதிலேயே எஸ்எஸ்டியாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மொபைலில் இருக்க ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணுறப்ப அந்த ஜிபி ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கும். ஒரு 64 இல்லை 128 அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப டக்குன்னு காப்பி ஆகிறதுக்கு எஸ்எஸ்டி பென்ட்ரைவ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 400 MB ஒரு செகண்டுக்கு ரீட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால டக்குன்னு ஃபைல்ஸாக காப்பி பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது ஒரு நல்ல எஸ்எஸ்டி பென்ட்ரைவ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சாண்டிஸ்க் அல்ட்ரா டூயல் டிரைவ் கோ இந்த பென்ட்ரைவ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சியை பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம்

வாட்ஸ்அப் நம்பருக்கான பிளாம் அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்கவேனும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

இப்போ நம்ம வாழ்க்கையில எப்பயாவது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கும். அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைய அப்படியே டோட்டலா மாத்திருக்கும் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கைய மாற்றிய தருணம் இல்லைன்னா உங்க வாழ்க்கைய மாற்றிய ஏதாவது ஒரு விஷயம்னா எதை சொல்வீங்க, எதனால அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையவே மாத்துச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. இதை பத்தி தான் ரெண்டு மூணு நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில பேச போறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், அதாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றிய தருணம் என்ன அப்படின்றத என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-70-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியாஸில் சம வைரலாக சம பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ இருக்கிற எல்லா மக்களுக்கும் அடிப்படை தேவை அப்படின்னா கல்வி தான் அடிப்படை தேவையாகவே வந்து இருக்கு. ஸோ கல்வி இல்லைன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாருக்கும் கல்வி அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய அடிப்படை தேவையாகவே வந்து இருக்குங்க. இந்த நிலையில் சேலம்ல ஒரு சூப்பரான விஷயத்தை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழே வந்து இந்த வருஷம் நிறைய பேருக்கு, அதாவது முதியோர்கள்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படிக்காமல் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் போயிட்டு எழுத்தறிவு பயிற்சியை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த எழுத்தறிவு பயிற்சியை கிட்டத்தட்ட 1492 தன்னார்வலர்கள்லாம் சேர்ந்து ஒரு மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 26,225 முதியோர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த படிக்காமல் இருப்பாங்களா அவங்களாம் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்டும் வந்து கிடைச்சிருக்கு. அக்டோபர் 3வது வாரத்தோட கடைசியில் இதுக்கான தேர்வுகளும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிஜமாலுமே ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே வந்து

நினைக்கிறேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு, எந்த தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ண ஒரு தருணம், ஒரு நிகழ்வுனா எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களா மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கை

0: வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள். எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களோட லைஃபை மாற்றின ஒரு தருணம், உங்கள் லைஃபை டோட்டலாக சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம்னா எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர்னால நம்ம அந்த நேயரோட நம்மளால் வந்து பேச முடியல. ஸோ பரவாயில்ல, நீங்கள் கால் பண்ணும்போது மொபைலில் டவர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டு கால் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி பேச பொருளாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசுறதுக்குள்ளே அந்த நேயர் மறுபடியும் வந்து நம்மளோட இணையிறாங்க. ஸோ அவங்க என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ஹலோ, வணக்கம். மாத்தி அமைச்ச ஒரு தருணம், உங்க லைஃப டோட்டலா சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க? சொல்லுங்க.
6: அப்படியே அங்க விளையாண்டுட்டு அப்படியே ஏதோ படிக்கிறோம், பள்ளிக்கூடம் போறோம், அந்த மாதிரிதான் படிப்போம், படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இப்படி பாஸ் பண்ணி அப்பெல்லாம் 11 இயர்ஸ் 12 எல்லாம் கிடையாது, நாங்க படிக்கும் போதெல்லாம் படிச்சோம். ஒரு

0: வேலை டிஎன்பி சேலு தானே வேலை கிடைச்சது. வேலை கிடைச்ச உடனே நம்மளு அப்படியே விளையாட்டு பிள்ளைல இருந்த அப்படியே மாற்றமாயிருதுல்ல.
1: மாத்திடுச்சு.
0: ஆமா மாத்திருச்சு. அப்புறம் நம்மள நம்ம இந்த ஊர்லயே எங்க அப்பாவதான் ரொம்ப பெரியவரு இந்த ஊர்ல பெரியவர் பட்டேல் அறிமுகம் அப்படிம்பாங்க. அவர் தான் எந்த விதனாலும் அவர் தான் போவாரு வருவாரு சமரசம் பண்ணுவாரு. அந்த அவர் எங்க அப்பா வராருனாவே எல்லாருமே ஒரு மாதிரி பயந்துப்பாங்க. செருப்ப கூட கையில சுத்தி அப்படியே தெரியாத மாதிரி மெதுவா நடத்து போயிடுவாங்க. காலில கூட போற மாட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் எனக்கும் வேலை கிடைச்ச உடனே இன்னும் சொல்லணுமா
1: நன்றிங்க பாட்டி கால் பண்ணி சொன்னது. தாதகா பட்டியல இருந்து நம்ம ருக்மணி பாட்டி கால் பண்ணிருந்தாங்க. அவங்க வந்துட்டு காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலை வந்து கிடைச்சுதான். சோ அந்த ஒரு ஜாப் அப்படின்றது அவங்க லைஃப டோட்டலா மாத்திச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையை மாத்தின ஒரு தருணம், உங்களோட லைஃப டோட்டலா சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி வந்து இருக்கு. சோ இத பத்தி நாம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ ரெண்டு சூப்பரான இன்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. சக்தி கமலேஷோட ஐ அம் ஜஸ்ட் ஃபாலோயிங் யூ அப்படினு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கு அப்புறமா ஹாவக் பிரதர்ஸோட ஒரு பாட்டு அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு வந்திருக்கேன். நாம தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சாப்பாடு அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா அதான்.

0: அதுதான் பழசாயிருச்சு.
1: ஆமாமா பழசாயிருச்சுதான், தான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
0: என்னது டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
1: டயர் எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துருவோமா போமா?
0: இந்த மாதிரி டயர் பிளாஸ்டிக் ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இப்போ நம்ம ஊரில் நிறைய பெட்ஸ்ல ஊர்லாம் இருக்காங்க. இப்போ பெட்டெல்லாம் வந்து பெத்த பிள்ளைங்க மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. தன்னோட பாதி சொத்தியே பெட்ஸுக்கெல்லாம் எழுதி வச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சில பேரும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் வளர்கிற அந்த செல்ல பிராணிகள்லாம் இருக்குல்ல, அதுங்களுக்கு ஏதாவது பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணி கோல்டில் செயின் போட்டவங்களும் நம்ம ஊர் பக்கம்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பெட்ல ஒரு, இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு திருப்பூர் இருக்குல்ல, திருப்பூர்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலி ஒரு நாய்க்குட்டியை ரொம்ப ரொம்ப பாசமா வளர்த்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நாய்க்குட்டியோட பின்னாடி ரெண்டு காலுமே அடிபட்டு அந்த நாய்க்குட்டியோட சரியா நடக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நாய்க்குட்டியை கேர் டேக்கிங் ஹோமுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டில் அதுக்கு மேலே வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நாய்க்குட்டிக்கு ஃபர்தரா அடுத்த ஸ்டெப்பா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை பார்த்து, இப்போ நமக்கு ஹியூமன்ஸுக்கெல்லாம் கை கால்லாம் உடஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது மிஷின் வைப்பாங்கள, அதே மாதிரி அந்த நாய்க்குட்டியும் பின்னாடி ரெண்டு காலுக்கு சப்போர்ட்டாக ஒரு சின்ன மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த நாய்க்குட்டி மறுபடியும் நாலு காலில் நடக்கிற மாதிரியே நடந்துட்டு இருந்தது. அந்த ஃபேமிலி கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எதுக்கு இவ்வளோ செலவுலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஃபேமிலி சிம்பிளாக தாங்க சொல்லியிருக்காங்க, நான் எங்களோட இந்த நாய்க்குட்டியை வெறும் நாய்க்குட்டியாக வந்து பார்க்கல, எங்களோட பெத்த பிள்ளைக்கு சமமாக தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. நிஜமாலுமே இவங்க தான் ரியல் பெட் லவர்ஸ் போல் அந்தளவுக்கு பயங்கரமாக கேர் எடுத்துலாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் சொல்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றினா ஒரே ஒரு தருணம், உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம்னா எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி லாஸ்ட்டாக தாதகா பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணி அவங்க லைஃபை மாற்றின ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, சோனா எஃப்எம் 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: புறாக்கே பில்லா, திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிரதமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. தம்பி தம்பி, என்னப்பா ஷோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏதோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் வந்து இருக்குது, இப்போது பாதுகாப்பாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. புரியல இல்லை. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நிறைய இடங்களில் சிசிடிவி கேமராஸ்லாம் வைப்பாங்கள்ல, அப்படி சிசிடிவி கேமராஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்காக இருக்கும், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்துருக்கும். அந்த சிசிடிவி கேமரா மூலமா நிறைய கிரைம்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் டெல்லியில் சிசிடிவி கேமராவுக்கு பாதுகாப்பு வச்சு ஒரு முள்வேலியெலாம் அமைச்சிருக்காங்க. என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை பற்றி பேசும்போது தான் வந்து தெரிஞ்சது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டெல்லி சைடில் அந்த சிசிடிவி கேமராஸ்லாம் வைக்கிறாங்கள்ல, அந்த கம்பம், அந்த கம்பத்து மேலே பேர்ட்ஸ்லாம், அதாவது நிறைய பறவைகள்லாம் வந்து உட்காந்து சிசிடிவி கேமராவை டேமேஜ் பண்ணி விட்டுருதான். ஸோ அதெல்லாம் தடுக்கிற விதமாக டெல்லியில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் பேச பொருளாக போயிட்டுருக்கு. என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து டெல்லி சைடில் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இன்னொரு விஷயமும் செம பேச பொருளாக போயிட்டு இருந்தது. இப்போது டூ வீலரில் எத்தனை பேர் வந்து போவாங்க? மினிமம் 1 பேர், மேக்ஸிமம் 2 பேர் வந்து போவாங்க. ஆனால் ஒருத்தர் போக வேண்டிய பைக்கில் 4 பேர் போயிருக்கிறாங்க. 2 வீலில் போக வேண்டிய பைக்கில் 1 வீலில் போயிருக்கிறாங்க. அதாவது ஸ்டண்ட்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருந்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு காலேஜ் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 2 வீலில் போக வேண்டிய பைக்கில் 1 வீலில் போகிறதும், அது மட்டும் இல்லாமல் உட்காந்துட்டு போக வேண்டிய பைக்கில் படுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அட்ராசிட்டியில் அப்படியே அடிக்கடி பண்ணிட்டு இருந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் ரிலீஸ் ஆகிட்டு செம்ம வைரலாக போயிடுச்சு. எந்த அளவுக்கு வைரல் அப்படின்னா, அங்கே ஏரியா சைடில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அவங்க ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்றது நாம ஃபைனாக இருக்கிறதுக்கு தான், நாம ஃபைன் கட்டுறதுக்குலாம் இல்லை. ஸோ நீங்கள் டிராஃபிக் ரூலை எப்பயுமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம எந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம், என்ன கேள்வி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றினா ஒரு முக்கியமான தருணம், ஒரு முக்கியமான விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையை மாற்றின ஒரு தருணம்னா எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க, இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான அப்டேட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. நடந்தது என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நம்ம இந்தியாவில் கடந்த 6 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1.6 லட்சம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை கிரியேட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அதில் வீடியோஸ்லாம் போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். எதுக்காக தெரியுமா பேன் பண்ணாங்க? இந்த மாதிரி அந்த 1.6 லட்சம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் வந்து ஏஐயை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கும் ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கும், அந்த ரூல்ஸ்லாம் வந்து அவங்க மதிக்காமல் அதுக்கு ஆப்போசிட்டாக வீடியோஸ்லாம் போட்டதுனால கவர்மெண்ட்டே தலையிட்டு இந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்டை வந்து பேன் வந்து பண்ணிட்டாங்களாம். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டான ரூல்ஸை யூஸ் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு நல்லா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைன்னா வந்துட்டு அதில் கரெக்டான ஒரு ஃப்ளோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம இது வாலிப வயசுலேயே இன்றைக்கி சதீஷ் ப்ரோ வந்து பேச போகிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் நம்ம அப்படியே வந்து பேசிடலாம். ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன். நாம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களாம் வந்து பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நாம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னமும் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சில ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயத்த இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது தாய்லாந்து இருக்குல்ல, தாய்லாந்துல பிட்ஸாபுரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாகாணத்துல அகழ்வாய்வை வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அகழ்வாய்வுல ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தங்க மோதிரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த தங்க மோதிரம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான தங்க மோதிரம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இன்னும் அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அகழ்வாய்வு வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தாய்லாந்துல மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மண்ணுக்கடியில் தோண்டி பார்க்கும் போது தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வருது, நம்ம ரெகுலராக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கடலூரில் செங்கசூளை வைக்கிறதுக்காக ஒரு இடத்த தோண்டியிருந்தாங்க. அப்பயுமே வந்துட்டு இந்த ஈமத்தாளிகள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மண்பாண்ட பொருட்கள்லாம் வந்து கிடச்சிருந்தது. அதை பற்றின ஆராய்ச்சிகளும் இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே தாங்க வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மண்ணுக்கடியில் தோண்டும் போது தமிழ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் வரும் பொழுது அதெல்லாம் கேட்க அவ்வளோ பிரமிப்பாக தான் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நாகரிகம்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக தாங்க வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ண ஒரு மூமெண்ட், உங்கள் லைஃபை மாற்றின ஒரு தருணம் அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. இதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, சோனா எஃப்எம்மோட 9787707078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கே, கேட்ட வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றில் கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம

0: ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஃப்ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றின ஒரு தருணம், உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஒரு மூமெண்ட் அப்படின்னா எது அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யார், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம் அண்ணா.
6: வாழ்க்கை மாற்றிய தருணம் பாத்தீங்கன்னாக்கா, நானு அப்பா அக்கா மூணு பேர் தான். அப்பா அம்மா கிடையாது, அம்மா அடி சுத்தம் அப்பா அக்கா அப்போ வந்தது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 லட்சம் ரூபாய். அந்த 40 லட்சம் ரூபான்றது எனக்கு அந்த அளவுக்கு பணமா பெருசா தெரியாது. அப்போ அப்பாவை கேட்டேன், என்னப்பா பணம் வேணான்ட்டீங்க, மற்றவங்க பணம் நமக்கு தேவையில்லை, நம்ம உழைப்பு பணம் தான் தேவைன்னாரு. சரி, அப்பா வேலையை விட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு பேங்க்ல பணம் போடணும் வாடான்னாரு. நீங்க தானே சொன்னீங்கோ மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு, இப்ப நீங்களே என்ன கூப்பிடுறீங்க போலான்னு, நான் வரமாட்டேன்னு அடியா வச்சாரு. இது அப்பாடா, அப்பா என் பிள்ளைக்கு நான் செய்யறது அப்படின்னு சொல்லி பேங்க்கு கூட்டி போனாரு. அதே சொத்து 40 லட்சம் ரூபாய் 3 வருஷத்துக்கு முன்னாடி 1,25,000 ரூபாய் எனக்கு வந்தது.
5: அப்பா
6: வேணாம் சொன்ன சொத்தை நான் வாங்கினா நல்லா இருக்கா சொல்லி எனக்கு வேணாம் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அப்பா வாழ வச்ச வாழ்க்கை அந்த வழிகாட்டில வறுமையில இருந்தாலும் அருமையா இருக்க அருமையான மனை அமைந்திருக்காங்க. என்னுடைய கருத்து, நன்றி நன்றி நன்றி
5: நன்றி நன்றி. இப்போ நம்ம தாமோதரன் அண்ணா வந்து சூப்பரா அவரோட வாழ்க்கையை மாற்ற விஷயம் பத்தி ரொம்ப அழகா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நம்ம தாமோதரன் அண்ணா சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-707-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய

விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் கேள்வி போடும் போது என்னங்க அடடே அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்பட்டு அசந்து போய் கேட்குற மாதிரியான விஷயங்கள் தான் வந்துருக்கும். ஸோ என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துட்டே இருக்குது. அசோக் சரவணன் அவரோட அடி ராட்டினம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா மார்ட்டின் காட்டஞ்சரோட மிட்டா மிராசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் மச்சான் பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கி குடுறா.
2: டேய் என்னடா புதுசா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அப்பயுமே நான் தானே வாங்கி தருவேன், வா போலாம்.
1: அண்ணா ரெண்டு பிரியாணி.
2: என்ன மச்சான் பிளான் பண்ணி தான் சொல்றியா?
1: கண்ணு வைக்காத மச்சான்.
2: டே டே டே என்னடா பண்ணிட்டு இருக்க, பக்கத்துல ஸ்கேல் வச்சு அளந்து சாப்பிட்டு இருக்க.
1: இல்ல மச்சான், டாக்டரு சாப்பாட அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா, அதான்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சுவாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது எந்த தலைப்புல நாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்க வாழ்க்கையை மாத்தின ஒரு தருணம், உங்க லைஃபை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம்னா எதை சொல்வீங்க அப்படின்றதாங்க. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இதுயே. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். இது வாலிப வயசு இணைய தொகுப்பு குரு அவர்களுக்கும் நமது அன்பு நேயர்களுக்கும் இதே மாலை வணக்கத்துல. திருப்பூர் மாவட்டம் மோனனூர் ஆதவன்ங்க.
0: மாலை வணக்கம் அண்ணா.
1: எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கிறோம். அருமையா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேங்க.
0: ஓகே.
1: எனக்கு வாழ்க்கையை மாற்றிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, 87 வருஷம் திருமணம் நடந்ததுங்க. அதுக்காக நாம் ஆயத்தம் மனைய சரியில்லை. அது நல்லா நான் சொல்ல பெருமளை சொல்லி தாய்மாம் வளர்த்த கட்டினுங்க. அவங்க நல்ல வசி அதுல இருந்ததுனால இங்க சரியா எங்கூடவே அங்க இருக்கல. அங்க குற்றாலத்து பக்கம் திருநெல்வேலி மாவட்டம், இப்ப வந்து தென்காசி மாவட்டங்க, சேந்தமங்கலம் அப்படிங்கிற இந்த சேந்தமரம் அப்படிமாங்க, சேந்தமங்கலம் ரெக்கார்டு பேர் அங்க இருக்கிறாங்கல்ல. தனிப்பட்ட முறையில ஏன்னா அப்ப வசதி இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால அவரே அவர் பொறுப்புல அங்க இவருக்கு வச்சு எல்லாம் படிச்சு, ஒரு பையன் பாட்னால ஐடி கம்பெனிலையும் வேறு இன்னொரு பையன் மெட்ராஸ் ஐடி கம்பெனிலையும் இருக்கிறாங்க. எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுங்க எனக்கு வசிக்கல எங்கூட. ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டு தம்பி தங்கச்சி உண்டுங்க. ரெண்டு தம்பிகளுக்கும் தங்கச்சிக்கும் எங்க அப்பா ஆசிரியரா இருந்தார், பள்ளி கொடுத்த ஆசிரியர். அவர்னால எந்த வேலையும் அமைச்சு கொடுக்க முடியலைங்க.
0: என்னங்க
1: ஒரு எனக்கு அடுத்த வந்து பாசிட்டு செயற்கையாவும் அடுத்து வந்து பத்திரத்திற்காக ஒருத்தர் பேருக்கு வேர்ச்சி பண்ணி அனுப்பி, தங்கச்சி வீட்டுக்காரரும் சரியான வேலை இல்லாம இருந்தது, அவரை ஒரு தனிப்பட்ட மெத்தானி கேடு சொல்லி அவங்க எல்லாம் இல்லை. இப்ப நீங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க
0: என்னங்க,
1: அமைச்சு கொடுத்ததுனால ஒரு தம்பி எங்க கவனிச்சுக்கிறாருங்க. குடும்பம் நல்லா அமையாம அதுன்னு போனாலுமே அதை மறந்துட்டு இப்ப பாருங்க, இப்ப தனிப்பட்ட முறையில இங்க மூணூர்ல ஒரு தனியா வீடு, புது வீடுங்கிறது அதுல இருக்கிறேங்க. சோனா இப்ப பண்புல இடையில கேட்க முடியல, இப்ப கிட்ட கேட்க ஆரம்பிச்சு. அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுங்க. வீட்டுல நமக்கு சாப்பிட அந்த வீடுகளுக்கு வார ஒரு தம்பி கொடுத்துருவாருங்க. 2000 நான் வெளியே ஹோட்டல சாப்பிட வேண்டிய நிலைமை. நேரத்துல நான் நிலைச்சு சேர்க்க முடியல. எப்படியும் என்னோட வாழ்க்கை மாறிடுச்சுங்க. அம்மா அப்பாவோட சமயத்துல 2021 அடுத்த இடத்துக்கு போயிட்டு அவங்க எல்லாம் அவங்களோட இதான் காலம் முடிஞ்சதுங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கட்டான நிலைமைங்க. ஆனா அது சமாளிச்சு நானே அந்த இந்த பண்புல முன்ன சொல்லமான உங்க மாதிரி பண்ண சோனா இப்ப இந்த மாதிரி பண்புலையில வர நிகழ்ச்சியை கேட்டு மனசு திருப்பி போட்டு நான் என்னுடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க குரு.
0: நன்றி, நன்றி.
1: வேணாம் சொல்லுவேன். ஆனா அதுல மகிழ்ச்சி அடையறேனுங்க, மகிழ்ச்சி அடையறேன்.
0: ஓகே ஓகேண்ணா. திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணி அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ திருப்பூர் அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ மறக்காம கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787700 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, அதை கேட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு நமக்காக எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போது இதை தாண்டி நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் பேச போகிறாருங்க. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சங்ககிரி பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் ப்ரோ நம்ம சதீஷ் பிரதர் தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. இன்றைக்கும் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸாக பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட்டாகவுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போது சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்ப அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. எல்லா ஃபேமிலிலையும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி எப்படி பார்த்தாங்க? உங்களுக்கான ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது பிரதர் இந்த ஒரு ஃபீல்டில்?
7: எங்கள் வீட்டிலைங்களா, எங்கள் அம்மாலாம், அம்மா அதில் உனக்கு என்ன கிடைக்குதுன்னு யாராவது அதை போய் போய் எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்குற அப்படின்னு அதெல்லாம் ஓப்பனாகவே கேட்பாங்க. நான் வந்து என்ன சங்கியில் ஒரு 4 பேர் தெரியுமா, அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானும் சிரிச்சுட்டே போயிடுவேன்.
6: ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிட்டீங்க பிரதர். கண்டிப்பாக எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது நீங்கள் சங்ககிரியில் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் மேக் பண்ணி போட்டுட்ருக்கீங்களே, அந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களை நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்களே, அந்த ஒரு விஷயத்த அம்மா கிட்ட சொன்னீங்களா? அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க?
7: அது அம்மா கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ. ஆனா அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவன் வந்து இந்த ஃபீல்டுல இருக்க கூடாதுங்கிறது அம்மாவோட நோக்கம்.
6: அம்மாக்கு தெரியல போல இந்த சோசியல் மீடியாவோட பவர், உங்களுக்கான அந்த ஃபாலோவிங் எல்லாம் வந்து தெரியல போல.
7: தெரியல, அம்மா அதிகமா வெளியே போக மாட்டாங்க, அதனால தெரியல. இருந்தாலும் போக போக நம்ம மாத்திக்கலாம்.
6: ஓகே ஓகே பிரதர். எல்லா பேரண்ட்ஸும் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு சில வீட்டில் சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஆகிறேன், எனக்கு வந்து இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்கு இந்த மாதிரி நமக்குலாம் ஒர்க்கு, நீ கரெக்டாக 9 மணிக்கு போனியா, 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தியா, இந்த மாதிரி ஒரு செக்யூர்டான இன்கம்மை தான் வந்து விரும்புவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கான ஃப்ரீடம் வந்து கொடுங்க, 1 இயர் டைம் வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நிப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க சப்போர்ட் வந்து பண்ணுங்க. சோ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு யாரோட சப்போர்ட் வேணுமோ இல்லையோ, கண்டிப்பா வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வந்து வேணும். அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷனலா வந்து இருக்கும். சோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம சதீஷ் பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். Yeah.

0: சோனா எஃப்எம் 107.8 இல்.
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதியும் வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி இன்றைக்கி நம்ம கூட நேர்களுமே வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம சதீஷ் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
4: சதீஷ் பிரதர், இப்போ நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட அனுபவத்திலிருந்து நிறைய விஷயங்கள்லாம் இந்த துறையை பற்றி சொல்லிட்டு வந்துட்ருக்கீங்க. இப்போ நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் உள்ளே வந்துட்ருக்காங்க, அதை நம்ம பார்க்க முடியுது. இன்னும் ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வியூஸ்க்காக இல்லைன்னா வந்துட்டு அதிக ரீச்க்காக இல்லாத ஒரு கண்டென்ட்டை இருக்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து இருக்காது, அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது, ஆனால் அது இருந்த மாதிரியோ நடந்த மாதிரியோ போர்ட்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து?
5: வந்து உட்காந்து மணிக்கணக்கா எடிட் பண்றாங்கல்ல, எடிட் பண்ணி போட்டு அவங்களுக்கு ஒரு 50 லைக் வந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவே அது 1 மில்லியன் போனா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு லைக்கை விட அவங்களுக்கு அமௌண்ட் தான் வந்து ஒரு அடுத்த வீடியோ பண்றதுக்கு ஆர்வத்துக்கு தோண்டும். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் தப்பா பேசி வீடியோ போட்டா ஒருத்தர் சோகமா இருக்கிறது அந்த மாதிரி போட்டா டக்குன்னு மேல வரலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி தாட்ல தான் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன எடுத்தனுமே கேக்குறது என்னன்னா, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு காசு இதுல வரும், இவ்வளவு காசு வருமா, அவ்வளவு காசு வருமா, இதான் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க ஒழிஞ்சு அதை நம்ம ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. புதுசா வரீங்க நல்லா பண்ணுவாங்க, நம்மளும் நம்ம சப்போர்ட்டையும் பண்ணி தருவோம். அவங்க புதுசு புதுசா ஏதோ கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க.
4: ஸோ நம்ம சதீஷ் ப்ரோ சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக சோஷியல் மீடியாக்குள்ளே கண்டென்ட் கிரியேஷனுக்கு வரீங்க அப்படின்னா, நெகட்டிவிட்டியான கண்டென்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணாதீங்க. ஆடியன்ஸ்க்கு என்ன கண்டென்ட் பிடிக்குமோ, ஆடியன்ஸ் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் விரும்பி பார்க்குறவங்களோ அதை நீங்கள் கேதர் பண்ணுங்கள், அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கான ரீச்சு உங்களுக்கான வியூஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்றைக்குமே ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க, இருக்கிற கண்டென்ட்டை இருக்கிற மாதிரியே வந்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லாத விஷயத்த நீங்கள் ஸ்ப்ரெட் வந்து பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவில். உங்களுக்கு அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ராபேக் தான் உருவாக்கும். இதை நீங்க எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க.
3: ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப டேர்னிங்கான ஒரு மூமெண்ட்டு, உங்கள் லைஃபை மாற்றின ஒரு தருணம்னா என்ன அப்படின்றதா இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா, அதுக்கப்புறமா வந்துட்டு சென்னையிலேருந்து தாமோதரன் அண்ணா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணாலாம் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் பயங்கர டேர்னிங்காக வந்து இருந்தது, அவங்க லைஃப்பில் மாற்றின அதாவது அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ண சம்பவங்கள் பற்றி நிறையவே சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாபேபை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம சேலம்ல எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே மழை அங்கங்கே வந்துட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கும் கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு சூப்பராக தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. பைக்கில் போகிறவங்க முக்கியமாக அந்த ரெயின் கோட்டு ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு போங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லையா? ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாமா? பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: பெண்கள் சுத்தி இருக்கவங்க செஞ்ச தப்புக்காக ஒருவேளை எம்மாலதான் தப்போ அப்படின்ற ஒரு எண்ணத்தாலே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நான் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து காயப்படுத்திக்கிட்ட தருணம் இருக்கா? அந்த வழி உங்களுக்கு தெரியுமா? அந்த வழியை நீங்க அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பத்தி பகிர்ந்துக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில. சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருக்கேன் பெண்களுக்காக. சோ எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். நம்ம வீட்டுல கூடிய பெண்கள், நீங்க உங்களையே குறை சொல்லிக்கிட்டு அதிகமா எந்த நேரங்கள்ல அதிகமா இருக்க ஆரம்பிச்சீங்க? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, இந்த தப்பு நான் பண்ணல, இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க மேல வந்து இந்த தப்பை போட்டு போயிருவோம். வீட்டுல யதார்த்தமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டுல ஏதாவது கப் இருக்கு, ஏதாவது ஒரு டீ கப் இருக்கு, டீ இருக்கு, தெரியாம நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா, நான் தட்டி விடல அப்படின்னு விளையாட்டு போக்குள்ள சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அந்த நேரத்துல அதுல ஏதாவது முக்கியமான பேப்பரா இருக்கட்டும், நோட்டா இருக்கட்டும், புக்கா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அப்பா வச்சிருந்திருப்பாரு. அந்த நேரத்துல வந்து தெரியாம நம்ம தட்டி விட்ட உடனே அந்த பழியை வந்து அம்மா ஏத்திருப்பாங்க. இந்த குற்ற உணர்ச்சி கில்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, இது பெண்களுடைய வாழ்க்கையில தான் அதிகமா இருக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வீட்டுல குழந்தைகள் சரியா படிக்கல அப்படின்னா அதுக்கு நான் தான் சரியா வளர்க்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். கணவர் கோபமும் பேச ஆரம்பிச்சுட்டா நான் சரியா கணவரை புரிஞ்சுக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வேற யாரோ செஞ்ச தப்புக்கு கூட நான் தான் நான் சரியா இல்லை, அதனாலதான் இந்த தப்பு நடந்துருச்சு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்றது பெண்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அவங்களே வந்து குறை சொல்லக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க பெண்கள். சோ அவங்களுக்கே தண்டனையும் கொடுத்துக்க ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட பெண்கள். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் தான் இது தப்பு பண்ணிட்டேன், அதனால எனக்கான தண்டனை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான தண்டனையும் அவங்களுக்கே எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க, தண்டனையும் கொடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூகம் எப்பவுமே வந்து பெண்களை குறை சொல்லியே வளர்த்ததுனால என்ன நடந்தாலும் முதல்ல தப்பு பண்றது அப்படின்றது பெண்கள் மேலதான் இருக்க ஆரம்பிக்குது, அவங்களோடதான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆழமாவும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தன்னோட அருமையை குறைச்சிக்கிட்டு நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன், இந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற ஒரு எண்ணம் பெண்களுக்குள்ள அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இது வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்க ஆரம்பிக்குது. இது ரீசன்ட் டைம்ல தான் தெரிய ஆரம்பிச்சது. எந்த ஒரு தப்புமே பண்ணாம தாமேல குறை சொல்லிக்கக்கூடிய எண்ணம் அப்படின்றது பெண்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை ஸ்டடி பண்ணும் போது தான் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியாகவும் நான் வச்சிருக்கேன். கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், யார் கேட்டுட்டு இருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே திருப்பி பாருங்க. பெண்கள் வந்து அவங்க மேலே அவங்க அதிகமா குறை சொல்லக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. நான் இப்படி இருக்கேன், அதனாலதான் இப்படி இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, நான் தான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து குறை சொல்லக்கூடியவங்களா வந்து பெண்கள் அதிகமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில மத்தவங்க செஞ்ச தப்புக்காகவோ இல்ல சூழ்நிலையால நடந்த விஷயங்களுக்காகவோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்பவே நீங்க அதிகமா குறை சொல்லிக்கிட்ட நேரங்கள் எது அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியின் கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு மறக்காம ஆண்கள் கேட்டுட்டு இருந்தாலும் பெண்கள் கேட்டுட்டு இருந்தாலும் பெண்கள் மறக்காம கால் பண்ணி சொல்லிடுங்க. ஆண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது எதார்த்தமா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கால் பண்ணி சொன்னாலும் சரி, இல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேரிட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். சோனா எஃப்எம், இது சோனா எஃப்எம்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: முறையான திட்டமிடலும் அர்ப்பணிப்பு மிக்க உழைப்பும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த வெற்றிகள் அப்படின்றது நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒருத்தங்களை நான் பகிர்ந்துக்க போறேன். அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பெண்களும் எல்லா துறைகளிலும் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சரித்திர சாதனை நாயகியை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போறேன். யார் அந்த சரித்திர சாதனை நாயகி அப்படின்றத நிகழ்ச்சியில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில ஒரு சாதனை பெண் பத்தி பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். யார் அந்த சாதனை பெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரு பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க கிட்டத்தட்ட 19 அரசு பொது தேர்வுகள் எழுதி அதுல வெற்றி பெற்று ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த எக்ஸாம் எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவங்க சத்தீஸ்கர் மாநிலத்துல வந்து ராய்ப்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் வந்து நடுத்தர குடும்பமா தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு இப்போ 23 வயசாகுது. ஸோ 23 வயசுல ஏதாவது ஒரு துறையில வந்து சக்சஸ் ஆயிடணும், அதுல போய் எக்ஸாம் எழுதி அடுத்தடுத்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா இந்தியாவே திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்த்துவாங்க அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. இந்த போட்டித் தேர்வு அப்படின்றது தெரியும் இல்லையா, அந்த போட்டித் தேர்வு துறையில எல்லாருமே வியந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையை கொடுக்கலாம் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண் என்ன மாதிரியான சவால்கள் கடந்து வந்தாங்க அப்படின்றத நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். இந்தியால லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அரசு பொது தேர்வுக்கு வந்து பல வருஷங்களா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க, திணறிக்கிட்டும் இருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு போட்டித் தேர்வு அப்படின் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா. இதுல வங்கித்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, மத்திய அரசு துறை, அதுக்கப்புறம் மாநில அரசு துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் முற்றிலும் மாறுபட்ட தேர்வு பாடத்திட்டங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து படிக்கிறதே வந்து சவாலான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில வந்து சாரு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரே நேரத்துல பல தேர்வுகளுக்கு தயாராகும் போது இதுல வந்து எக்கச்சக்கமான வந்து மன அழுத்தம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். தொடர்ச்சியா உடல் சோர்வு அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் கடந்துதான் என்ன பண்றாங்க அப்படின்னா 19 அரசு தேர்வுக்கு வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட 19 தேர்வுகள்ல அவங்க வந்து தேர்ச்சி பெற ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு புதிய சரித்திர சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தேர்வுல பாஸ் ஆகிறதுக்கே வந்து பல வருஷங்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 19 அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகள்ல மிக உயரிய தேர்வுகளா இருக்கக்கூடிய SSC, CGL, SSC, CHSL அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் SSC, GD, IBBS, அதுக்கப்புறம் SBI, டெல்லி போலீஸ், இது எல்லா தேர்வுகளும் எழுதுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது எல்லா தேர்வுகளையும் மிக எளிதான முறையில் முடியடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சத்தீஸ்கர் மாநிலத்தின் CG சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இந்த மாதிரியான தேர்வுகள் எல்லாத்திலையுமே வந்து எழுதி பாஸும் பெற்றிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இவங்களுடைய அசாத்தியமான இந்த அறிவு திறமையை பாராட்டி சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் மாண்புமிகு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவங்க வந்து பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாரு அவர்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அரசு வேலை அப்படின்றது வாங்குறது ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்கு தயாராகிறது எப்படி, நாம தயாராக ஆரம்பிக்கணும், அதுக்கான திட்டமிடல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு பொண்ணால 19 எக்ஸாம்ல வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சாரு அவர்கள் தான் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லெசன் லெசன்கள் சொல்லி இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லெசன் லெசன் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் மச்சான் பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கி குடுறா.
2: ஏய் என்னடா புதுசா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அப்பயுமே நான் தானே வாங்கி தருவேன், வா போலாம்.
1: அண்ணா ரெண்டு பிரியாணி.
2: என்ன மச்சான் பிளான் பண்ணி தான் சொல்றியா?
1: கண்ணு வைக்காத மச்சான்.
2: டே டே டே என்னடா பண்ணிட்டு இருக்க, பக்கத்துல ஸ்கேல் வச்சு அளந்து சாப்பிட்டு இருக்க.
1: இல்ல மச்சான், டாக்டரு சாப்பாடை அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா, அதான்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயர் எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இன்னைக்கு பெண்கள் மத்தியில் வந்து அதிகமாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நகங்களை அழகாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய நெயில் பாலிஷ், அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டான நெயில் ஆர்ட், இதெல்லாமே வந்து பெண்கள் அதிகமாக போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதனால் வரக்கூடிய சவால்கள், இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால், அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்மாலி. அமெரிக்காவில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நச்சுவியல் துறையிலிருந்து

இதனால பெண்களுக்கு தைராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பிசிஓடி பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ நெயில் பாலிஷ் அப்படின்றது அழகாக பயன்படுத்தக்கூடியதான் ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது, ஆனா அதை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா. அப்ப பெண்கள் நெயில் பாலிஷ் போட்டதுக்கு அப்புறமேட்டு அசிட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி தான் அந்த நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் வந்து அழிக்க ஆரம்பிப்பாங்க. அதை பயன்படுத்துறாங்க அப்படின்போது நகங்களை வந்து ரொம்ப வறட்சி ஆக்கிருமா அந்த அசிட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல். அதுக்கப்புறமேட்டு வந்து சீக்கிரத்துல நகம் உடைந்து போறக்கூடிய நிலையை வந்து யதார்த்தமா உண்டாக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நெயில் ஆர்ட் செய்யும் போது நகத்தை வந்து காய வைக்கணும் அப்படின்றதுக்காக யூவி லைட் எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம மொபைல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெம்பர் கிளாஸ்லாம் நம்ம போடுறோம் அப்படின்போது அதுக்கு வந்து யூவி லைட்லாம் போட ஆரம்பிப்பாங்க. அந்த கம் அந்த க்ளோ வந்து நல்லா பிடிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான லைட்லாம் வந்து கைகளில் நெயில் ஆர்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு விரல்களில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்து கைகள் வந்து சீக்கிரமாக சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி தோல் புற்று நோய்க்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் இந்த ஆய்வு குறிப்பில் வந்து எச்சரிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கெமிக்கல் நெயில் பாலிஷ் அப்படின்றது வந்து தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது பெண்கள் அன்றாடம் வந்து பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வாரத்துக்கு ஒரு முறை நகங்களை வந்து கேப் விட்டு கூட நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க, அது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் அதுல இருந்து மாறி வருவீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த மருதாணி அதெல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதையுமே நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க, அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்க ஆரம்பிக்கும், ஹீட்டை குறைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விதத்துல அதாவது நெயில் பாலிஷ் நெயில் ஆர்ட் இதெல்லாமே வந்து ஒரு விதத்துல உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் இன்னொரு விதத்துல இயற்கையா இருக்கக்கூடிய அந்த மருதாணிகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு போது அதை வந்து பயன்படுத்துவீங்க நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து கண்ணம்மா பகுதி வர காத்துக்கிட்டு இருக்கு. யார் வந்து நம்ம கூட பேச போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நீங்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வளர்ந்த பொண்ணு, நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கூட கண்ணாம பகுதியில் யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் துறையில் முதுகலை பட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நந்தினி தேவி தான் இன்றைக்கி நம்ம கூட வாழப்பாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். நந்தினி தேவி, நீங்கள் வந்து உங்களுடைய கனவை வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து உங்களுடைய இலக்குக்காக உங்களுடைய கனவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, ஆனால் இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னா, அவங்களுடைய கனவுகளை வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைதான் இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம்.
6: அவங்களுடைய குடும்பத்துல வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க வளர்ந்துகிட்டு இருக்கலாம், அவங்களோட கனவை வெளியே சொல்ல முடியாம. ஆனா ஒரு தடவை அவங்களோட கனவை வெளியே சொல்லி அதுக்கு அவங்களுடைய குடும்பத்துல இருந்து ஆதரவு கிடைச்சு, அவங்க வந்து எல்லாத்தோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க அந்த கனவை அடைஞ்சிருவாங்க. அதனால குடும்பத்தோட சப்போர்ட் அப்படிங்கிறது பெண்களுக்கு முக்கியமா தேவைப்படுது.
5: சூப்பர், குடும்பத்தோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க நந்தினி தேவி. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையுமே வந்து பெண்கள் இப்போ வெளியில் வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச துறையில் அடுத்தடுத்து மேலே வரணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளியில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பெண்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது அதிகமாக வர ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க?
6: அந்த கேள்வி வந்து அவங்க ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்காம கால் புள்ளியாக மாற்றி அதுலேருந்து வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அவங்க வந்து என்னதான் சொன்னாலும் நம்மளால் முடியாது, அவ்வளோதான் நாட்டுக்குது, இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு அவங்க நினைக்கிறத விட நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து போராடுறதுக்கு வந்து பெண்களுக்கான துணிவு கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த துணிச்சல் இருந்தாவே அவங்களால சாதிக்க முடியும் எல்லாத்தையும்.
5: ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்களுக்கு துணிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த துணிச்சல் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையை வச்சு அவங்களால முன்னேற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க எந்த அளவுக்கு திறமையை வளர்த்துக்கலாங்களோ அதே அளவுக்கு வந்து சவால்களும் தடைகளும் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ திறமை இல்லாத பெண்ணும் கூட திறமை வளர்த்துக்கும் போது தடை அப்படின்றது ஏற்படுது, சவால்கள் வருது அப்படின்போது இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
6: பெண்களுக்கான தடைகள் வர்றதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது அவங்களோட திருமணத்துக்கு அப்புறம் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயம் வந்தவாட்டி அவங்க வந்து அதிலே முழு கான்சன்ட்ரேட்டிவ் செலுத்தாமல் அதுலேயும் இருக்கணும் இதுலேயும் இருக்கணும், அவங்களோட கனவை நோக்கியே ஓடிக்கிட்டு அவங்களோட குடும்பத்தையும் கவனிச்சிட்டே இருந்தாங்கன்னா ரெண்டையுமே சப்போர்ட்டிவாக பேலன்ஸாக வச்சுக்க கற்றுக்கணும். அது வந்து பெண்கள் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தங்க ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்கிறாங்க, அதனால் அந்த கனவு வந்து உனக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது அப்படின்னா என்னால் இதுவும் முடியும் அதுவும் முடியுங்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசி அவங்களையும் சம்மதிக்க வச்சு அவங்களோட ஆதரவோடு ஜெயிச்சு வர்றதுங்கிறது பெண்களுக்கு கிடைக்கிற முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன்.
5: கண்டிப்பாக பெண்களுக்கு திறமை என்னதான் இருந்தாலும் குடும்பத்தோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் பெண்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச துறையில் வந்து அடுத்தடுத்து வளர முடியும். அதை பேலன்ஸ் பண்ணுறது பெண்களுடைய

கையில தான் இருக்கு அப்படின்றத வந்து நந்தினி தேவி சூப்பரா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்ம பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தினி தேவி தான் பேசிட்டு இருக்காங்க. நந்தினி தேவி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேலம் வாழப்பாடியில வந்து ஒரு பேச்சு போட்டியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான அவார்டுகள், அதாவது 50க்கும் மேற்பட்ட அவார்டுகள் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட பேசலாம். நந்தினி தேவி, நீங்க சொல்லியிருந்தீங்க குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச அந்த பேஷனையும் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றத நீங்க சொல்லிருந்தீங்க. இது ரெண்டுமே வந்து பெண்களால மேனேஜ் பண்றது எந்த அளவுக்கு முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களுமே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, அதையும் தாண்டி மேடை பேச்சு இது எல்லாத்துக்குமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து உங்களுடைய இலக்குக்காக ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இதை மேனேஜ் பண்றதே கொஞ்சம் சிரமமா தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு சவாலை தெரியாது, ஆனா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்கும். இதெல்லாமே இருக்கு அப்படின்போது அந்த நேரத்தில் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க?
5: அவங்க வந்து அந்த பொண்ணை வேற ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணா பார்க்காம அதே அந்த இடத்துல அவங்க பொண்ணு இருந்து அந்த விஷயத்த கேட்டிருந்தா அவங்க செய்யாம விடுவாங்களா? அப்படி யோசிச்சா அது என்னோட பொண்ணு தான், அதோட கனவையும் நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டுட்டு போகணும்.
4: குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிக்கணும். ஸோ அவங்க சப்போர்ட் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்கள் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமும் அவங்களுடைய துறையில் அவங்க சாதனை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத வந்து நந்தினி தேவி சொல்லியிருக்காங்க. சூப்பர் நந்தினி தேவி. இப்போ நீங்களுமே வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ஒரு பயம் அப்படின்றது இருந்திருக்கும், ஸ்டேஜில் போய் நிற்கும் போதே ஒரு பயம் இருந்திருக்கும், அந்த இடத்துல நம்ம பேச முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், வின் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருந்திருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்க. ஸோ எந்த தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சிங்க இது எல்லா பெண்களுக்கும் இருக்குது அப்படின்போது அவங்க என்ன பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
5: அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து பெண்கள் அவங்க மனசுல கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சாதிச்சிடலாம். பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எது ஒண்ணுக்குமே தடையா இருக்க கூடாது. அதை தகர்த்து எரியறதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கையே கையில ஆயுதமா ஏந்துறது சிறந்ததா இருக்கும்.
4: பயம் அப்படின்றது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்குதுன்னு நானும் சொல்லுவேன். ஏன்னா பெண்கள் வெளியில வந்து ஏதாவது ஒரு அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு வரும்போது அந்த நேரத்துல சமூகத்துல இருந்து ஏகப்பட்ட தடைகள் வருது, சவால்கள் இருக்கு அப்படின்னு போது அந்த நேரத்துல பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணிறாங்க அப்படின்னா குடும்பம் சொல்றதே கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திறமையை கைவிடக்கூடியவங்களா நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலே வந்து அவங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அந்த பயம் இல்லாம வெளியில வந்து சாதனை பண்ணும் அப்படின்றத நானும் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். நந்தினி தேவி, இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு ரொம்பவே நன்றி. நந்தினி தேவி, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707872 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேரலி, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: காட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி காட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. காட்டுக்குள்ளே நிலா போன உடனே அவங்களுக்கு எப்படி திரும்பி வீட்டுக்கு வர்றது அப்படின்னு வழி தெரியவே இல்லை. ஸோ ரொம்ப பயந்துட்டு ஒரே பதட்டமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது நிலா கிட்ட ஒரு யூனிகார்ன் வந்து பேசிச்சு. ஏன் நீ வந்து இவ்வளோ பயப்படுற, பதட்டப்படுற, நீ வந்து கரெக்டான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பதட்டப்படாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும். எந்த ஒரு சவால் வந்துச்சு அப்படின்னாலும் தைரியமாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த யூனிகான் சொன்னிச்சு. ஆனால் நிலா வந்து பெருசாக அதை ஏற்றுக்கவே இல்லை. ரொம்ப பயந்துட்டே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி அழுகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு யூனிகான் வந்து நிலாவோட தலையில் தன்னோட கையை வச்சு சொன்னிச்சு, நீ வந்து பயப்படாத, பயப்படாமல் நீ வந்து ஒரு வழியை செலக்ட் பண்ணு, அந்த வழியில் நேராக போ, அப்படி போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக உன்னோட வீடு வந்துடும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அந்த யூனிகான் சொன்னதை கேட்டுட்டு நிலா உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா பயப்படாமல் அங்கே ஒரு வழியை செலக்ட் பண்ணி இந்த வழியில் நேராக போயிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த யூனிகான் சொன்ன மாதிரியே நிலாவோட வீடும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிலாவும் பதட்டம் இல்லாமல் ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்துலையும், அதாவது எந்த ஒரு நிலைமையிலையும் நம்ம தைரியத்தோடு இருந்தோம் அப்படின்னா எந்த சவாலையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். முதல்ல பதட்டப்படாமல் இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்றதுக்கான தைரியம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: ஹாய், உங்க நேம்?
2: ஆதித்யா.
1: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: எல்கேஜி.
1: சூப்பர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: வித்யாமந்திரி.
1: ஓ சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. சரி ஓகே. சரி, எனக்காக ஒரு குட்டி ரைம் சொல்ல சொல்றீங்களா? ம், சொல்லுங்க. சூப்பர். கேட்ட உடனே ரொம்ப கியூட்டா சொல்லிட்டீங்க. சரி, யார் சொல்லி கொடுத்தா? நீங்களே தான் சொன்னீங்களா? சரி ஓகே ஓகே, கியூட்டா பேசுறீங்க. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆதித்யா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அடைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
5: ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு குழந்தைகளோட நலன் பத்தியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் இந்த மொபைல், டிவி இது மேலே ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு லிமிட் நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அதை மீறியும் அவங்க வந்து மொபைல் ஆகட்டும் டிவி ஆகட்டும் ரெண்டையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் டிவி அடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மேம்? அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்?
6: மொபைல் டிவி அதிகமாக பார்க்குறாங்க, கண்டிப்பாக உண்மை. நம்மளுடைய இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை நல பிரிவுகள் சார்ந்த ஒரு அசோசியேஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 2 வயசு வரைக்கும் நம்ம மொபைலோ டிவியோ காமிக்கவே கூடாது. இப்போ பெற்றோர்கள்லாம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட நம்ம மொபைலை கொடுத்துட்றோம், டிவியை காமிச்சிடறோம், அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்னு செய்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வயதுக்கு மேல் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் ஸ்க்ரீன் டைமுங்கிறத நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். இதை தாண்டி பிள்ளைங்க ரொம்ப அடிக்டடாக டிவி முன்னாடியே இருக்கிறாங்க இல்லை மொபைல் முன்னாடியே இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம கொஞ்சம் கார்டனிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பெரிய கார்டனிங்னா நம்மளுக்கு பெரிய ஸ்பேஸ் தேவைன்னு கிடையாது, ஒரு சும்மா ஒரு சின்ன க்ரோ பேக் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு விதையை போட்டு அந்த செடி முளைக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். இல்லை சைக்கிள் ஓட்டுறதுக்கு இடம் இருக்குன்னா சைக்கிள் ஓட்ட விடலாம், கதைகள் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி கலர் பேப்பர்ஸ் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி தான் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும்.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இதனால் டெவலப் ஆகும். அண்ட் இந்த கார்டனிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நமக்கே இப்போ கார்டனிங் பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸான ஃபீல் கிடைக்கிது இல்லையா, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் அது வந்து புது உணர்வை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே காலங்காத்தால் குழந்தைங்க எந்திரிக்கிறாங்க இல்லையா, ஏஞ்ச உடனே அவங்க வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து அவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றுக்கு, அவங்களோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப மேம்படும். ஸோ இந்த அஜீரண கோளாறுலாம் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் நம்ம காலங்காத்தால் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கும் போது ஏற்படாது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீங்கள் கூட இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சாப்பாடு அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா அதான்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈர கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஆதித்யா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி.

0: நான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ நம்ம ஆதித்யா கூட பேசிடலாமா? ஆதித்யா, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: ராஜி மிஸ்.
0: ஓ, ராஜி மிஸ். சரி, ஓகே. உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: சர்வேஷ், அருண், அப்புறம் ஜெய்மோலிஸ், அப்புறம் சாயமாக்கு வந்து, அப்புறம் வந்து மசாலா, அப்புறம் மெல்லிசு, அப்புறம் சாயமாக்கு வந்து, அப்புறம் வந்து குருமித்திரன்.
0: ஓஹோ, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா? என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
1: கண்ணாமூச்சி.
0: கண்ணாமூச்சியா? கண்ணாமூச்சிலாம் எப்படி விளையாடுவீங்க? கண்ணு மூடிட்டு விளையாடுவீங்களா? சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
1: சிக்கன்.
0: அப்புறம்
1: சாப்பாடு, அப்புறம் காய்,
0: சாக்லேட் வாங்கி தருவாங்களா? அப்புறம்
1: வந்து கேக் சாப்பிட்டேன், சாக்லேட் சாப்பிட்டேன், வச்சுட்டு வந்து ஊடிதான் இருந்தேன். எல்லாரும் ஊடினாங்க.
0: அப்படியா? சரி, அப்புறம் வேற
1: சொன்னாங்க.
0: ரொம்ப கியூட்டா பேசுனீங்க. சரி, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. அப்படியே ரொம்ப அழகா இருந்துச்சு ஆதித்யா. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: ஓகே. அண்ட் அதோட இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
1: சக்கலக்க குட்டி.
0: தொடர்ச்சியாக ஒரு தரமான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் டிஃபனுக்கு ஒரு பக்காவான ரெசிபி தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் எப்பயுமே இது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். இதுலேயே கொஞ்சம் மறு ஊட்டி, அதாவது கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஒரு வெஜிடபிள்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட் கார்ன் வெஜ் ஊத்தாப்பம். ஸோ ஊத்தாப்பம் அப்படிங்கிறது தோசைக்கல்லையும் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா இட்லியாக கூட நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வெஜ் இட்லியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வெஜ் ஊத்தாப்பமாக இருக்கும். ஸோ எப்படியோ குழந்தைங்க எதிர்பார்க்கறது அந்த வித்தியாசமான கலரு டேஸ்ட்டு அதுதானே. அதுக்கு வந்து நம்ம இந்த பேரை மட்டும் மாற்றி வச்சா போதும். யூஸ்வலாக நம்ம செய்கிற விஷயமே தான். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் இட்லி மாவு 1 கப்பு, ஸ்வீட் கார்ன் 1/2 கப்பு, அடுத்ததாக கேரட் 1/2 கப்பு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. அண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் கலரை சேர்க்கணும் அப்படின்னா கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதையுமே லாஸ்ட்டாக மேலே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மாவில் காய்கறிகள் எல்லாத்தையும் கலந்து தோசைக்கல் சூடானதும் தோசைக்கல்லில் நம்ம ஊத்தாப்பம் மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லியாக கூட நம்ம இதை ஊற்றி எடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். யூஸ்வலாக நம்ம செய்கிறது தான், பட் ஆனால் இந்த ஒயிட் கலரோட, அதாவது இட்லி மாவில் இருக்க ஒயிட் கலரோட இந்த ஸ்வீட் கார்ன் எல்லோ கலரும் ஆரஞ்சு கலர் கேரட்டும் ப்ளஸ் இந்த கொத்தமல்லியோட க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆகிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. குழந்தைங்களோட மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸை நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கணும், கலர் கலராக இருக்கணும், இவ்வளவு தான். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுத்துட்டோம்னாலே அவங்க வந்து ஈஸியாக ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,

எல்லா வகையான ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. இட்லி மாவில் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கார்போஹைட்ரேட்டும் தேவை. அண்டு ஸ்வீட் கார்ன் அண்டு கேரட் இது ரெண்டுலேயுமே ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது கூடவே நம்ம ஸ்கிராம்பிள் எக், அதாவது முட்டையை வந்து நம்ம எப்பயுமே இந்த பொரியல் மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த மீல் பிளேட்டில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ப்ரோட்டீனுக்கு எக் இருக்குது. ஸோ எல்லா வகையான ஒரு நியூட்ரியன்ஸுமே இந்த ஒரு டிஷ்ஷில் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. சோனா
2: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கூட ஆதித்யா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதே போல் ஆதித்யா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி ஓகே, இப்போ இதே நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட ஹேபிட் டெவலப்மெண்ட்

0: நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்களோட ஹேபிட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் மேம்?
1: ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வீடுனா எப்படி இருக்கணும், ஸ்கூலுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். யாராவது தெரியாத நபர்கிட்ட எப்படி பேசக்கூடாது, யாராவது எதாவது நம்மளை சொன்னால் உடனே பேரண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட கைடன்ஸ் கேட்கணும், இது எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட்லேயே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கெட்ட செயல்லையும், ஒவ்வொரு அவள் பார்க்கக்கூடிய செயல்லையும் பாசிட்டிவாக எடுத்து அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நான் மெயினாக கண்டிப்பாக ஸ்கூலில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பார்க்குற பிள்ளைகிட்ட சொல்லுவேன். அதாவது எவ்ரி திங் வி ஹாவ் டு சி பாசிட்டிவ், பாசிட்டிவ் திங் அதை நம்ம அப்சர்வ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்கணும். அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆள் இல்லைனாலும் நாம் ஒழுங்காக நடந்துக்கணும், அதுதான் டிசிப்ளின்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் பார்த்து கற்றுக்குறாங்க. ஸோ நல்ல விஷயங்களையும் அதே மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? அதனால் எந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்களோட சேஃப்டியாக என்ஷோர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் அண்டு வீட்டு அட்ரஸ் இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அண்ட் அவங்களோட இந்த டைரி இருக்கு இல்லையா, டெய்லி யூஸ் டைரி, அதில் வந்து பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் இருக்கணும் அண்டு வீட்டு அட்ரஸ் இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த சின்ன முயற்சி மூலயமா குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். நானுமே செமையா இருக்கேங்க. ராஜரம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட முதல் பகுதியில சில சுவாரஸ்யமான விஷயங்களோட தெரிஞ்சுக்க போறோம். இந்த ராஜரம்பா மலைப்பகுதியை இமயமலையோட வானுலக தேவக்கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் வருண் தாங்க. இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் இமயமலை தாங்க. அதோட ஒவ்வொரு சிகரமும் தனக்குன்னு ஒரு வரலாறும் அழகும் பெருமையும் கொண்டிருக்கு. அதே இடத்துல தாங்க இந்த ராஜரம்பா அப்படின்ற மலையுமே இருக்கு. ராஜரம்பா அப்படின்ற பேருக்கு ஹிந்தியில வானுலக தேவக்கன்னி அப்படி இல்லைன்னா அப்சரா அப்படின்னு பொருளுங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த மலை இயற்கை அழகுல ஒரு தேவதைய மாதிரி கம்பீரமா காட்சி அளிக்குது. இந்த சிகரம் உத்தரகாண்ட் மாநிலத்தோட பித்தோராகர் மாவட்டத்தில் குமாவோன் இமயமலை தொடரில் அமைஞ்சிருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6537 மீட்டர், அதாவது 21,447 அடி உயரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த மலை மலையேற்ற வீரர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் கனவாகவும் இருக்குங்க. ராஜரம்பாவை சுற்றி குயிட்டில்லா, சௌதாரா, கிளாபு மாதிரியான உயரமான சிகரங்களுமே அமைஞ்சிருக்குங்க. இது எல்லாமே சேர்த்து இமயமலையோட பிரம்மாண்டமான இயற்கை காட்சியை உருவாக்குது. இந்த மலையை அடைய முதல்ல தாக்கர் அப்படின்ற இடத்தை அடையணும். அதுதாங்க மலையேற்ற பயணத்தோட அடிப்படை முகாமாக செயல்படுது. அங்கிருந்து பனிப்பாறைகள், கற்கள் நிறைந்த பாதைகள் மற்றும் உயரமான மலை சரிவுகளை கடந்து அதுக்கப்புறம்தான் ராஜரம்பா சிகரத்தை அடைய முடியும். இந்த பயணம் உடல் வலிமையையும் மன உறுதியையும் சோதிக்கக்கூடிய ஒரு சாகச அனுபவமாக இருக்குங்க. ராஜரம்பாவோட இன்னொரு சிறப்பு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அரிய வகை ஆல்பைன் மலர்கள் ஐரிஸ் குமாவோனின்சிஸ், பிரிமுலா, மேக்ரோஃபில்லா, லில்லியம் ஆக்சிபெட்டலம் மாதிரியான அரிய மலர்கள் இந்த உயரமான பனிப்பகுதியிலையும் இயற்கையோட அழகை வெளிப்படுத்துதுங்க. கோடை காலங்களில் இந்த மலர்கள் மலரும் போது வெண்மையான பனிக்கு நடுவில் வண்ணமயமான பூக்கள் பூமியை அலங்கரிக்கிறது மாதிரியான காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். நேர்களே, ராஜரம்பா அப்படின்றது ஒரு மலை மட்டுமில்லை, அது இயற்கையோட அமைதியையும் இமயமலையோட கம்பீரியத்தையும் உயிரினங்களோட பன்முகத்தன்மையையும் ஒரே நேரத்தில் உணர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமா இருக்கு. சாகச பயணங்களை விரும்புகிறவங்களுக்கு, இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு, புகைப்பட கலைஞர்களுக்கு இந்த மலை ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாங்க. இயற்கையை நேசிக்கலாம், மலைகளை பாதுகாக்கலாம், வருங்கால சந்ததியினர்களுக்கு இந்த அழகை விட்டுட்டு போகலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்விதான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்துச்சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்துச்சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்கள்லயும் வரலாற்றுலயும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்துச்சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான் நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கையிலில் கொஞ்சக்கூடிய ஏற்காடு வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை வரவேற்குதுங்க. ஆனால் அந்த அழகை பாதுகாக்கிறதும் உள்ளூர் மக்களோட வாழ்க்கையை மதித்து பொறுப்போடு பயணம் செய்கிறதும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியோட கடமையாகவுமே இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் ஏற்காடு மேலழகாபுரம் பகுதியில் வசித்து வரக்கூடிய திரு பாலமுருகன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தங்க எதார்ச்சியாக. ஏற்காட்டில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்கலாம் வாங்க.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அண்ணா. என் பேர் வந்து பாலமுருகன்.
3: எந்த ஊர் அண்ணா?
4: மேலழகாபுரம், ஏற்காடு.
3: ஆனால் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயங்கள் என்னென்ன?
4: வர நான் சுற்றுலா பயணிகளுக்கு சொல்லக்கூடிய விரும்ப விஷயம்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூங்காவுக்கு எல்லாமே வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குதுண்ணா. டிக்கெட் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ டிக்கெட் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த பொருள் உள்ளே இருக்கணும்ண்ணா. ஆமாவா இல்லைங்களா? இப்போ எந்த ஒரு பூங்காவிலையுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே மேல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா 60 ரூபா, இங்கே பார்த்துக்கிங்கன்னா 40 ரூபா. ஆனால் ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒன்று கொண்டு வந்து ஏதோ அந்த விலங்குகள்லாம் நிறையா இருக்குது, நல்லா செஞ்சாங்கன்னா. நானெலாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், மான் பூங்கெல்லாம் பார்த்தா மான் இருக்கும், மயில் இருக்கும், முயல் இருக்கும், இந்த சின்ன சின்ன இந்த லவ் பேர்ட்ஸ் அது இது நிறையா வச்சுருப்பாங்க. இப்போலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் 40 ரூபா டிக்கெட்டு. அப்போ வர கெஸ்ட்டு வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல, எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னங்க இது? இப்போ நான் போய் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியுமா? இங்கே அரசியல்வாதிங்கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க, நம்மளாம் போய் பேச முடியுமா ஃபஸ்ட்டு? அது நீங்கள் வந்தது இது ஒரு நல்ல ஒரு இது நான் எனக்கு. இப்போ மற்ற கெஸ்ட்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ எதை வழியாக நான் சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் வந்ததுனால இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்காக, எங்களை எங்கள் ஏற்காட்டுக்காக இது ஒரு நல்ல வாய்ப்பு.
2: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு பாலமுருகன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. சுற்றுலா அப்படின்றது ஒரு இடத்தை ரசிக்கிறது மட்டும் இல்லை,

அந்த இடத்தோட இயற்கை, சுற்றுச்சூழல், பண்பாடு மற்றும் அங்கே வாழக்கூடிய மக்களை மதிக்கிறதும் தாங்க உண்மையான பொறுப்பான சுற்றுலாவோட அடையாளமாக இருக்கு. ஏற்காட்டோட இயற்கை அழகை பாதுகாக்கலாம், தூய்மையாக வச்சுக்கலாம், உள்ளூர் மக்களோட வாழ்வாதாரத்துக்காக துணையாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. நம்ம ஏற்காடு ஆனைக்காடு கிராமத்தில் நிகழ்த்தப்பட்ட தெருக்கூத்து நாடகங்களை தினமுமே சின்ன சின்ன பகுதியாக கேட்டு தெரிஞ்சிட்டு வரோம். இந்த நாடகத்தில் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க, தர்மம், நீதி, உண்மை, அன்பு, ஒற்றுமை, தியாகம் மாதிரியான உயர்ந்த பண்புகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வாழும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கதையும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குங்க. என்னங்க அந்த கதையிலிருந்து ஒரு சின்ன பகுதியை கேட்கலாமா? வாங்க.
4: சிசியா வர வேண்டுமா? இங்க ஆனந்த

0: என்னிடத்துல எக்கச்சக்கம் பேசிவிட்டால் உனக்கு பொட்ட கழுதியாக சாபத்தை கொடுத்து விடுவேன். அப்படியா? என்னிடத்துல கவனமாக இருக்க வேண்டும். அது புனலம் போகட்டும், நான் வந்திருக்கின்றவா. என்னோட பேர் என்ன, என்னோட நாடு என்ன தெரியுமா? தெரிவிக்கின்றேன்.
1: இந்த கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குங்க. இதே வந்துட்டு நாடகம், அதாவது நடிப்போட அவங்களோட முக பாவனைகளோட நம்ம நேரில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்தில் இந்த நாடகத்தை நமக்காக நிகழ்த்தி காட்டின ஆணைக்காடு தெருக்கூத்து கலைஞர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சோனா எஃப்எம் சார்பா. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட கிரவுண்ட் ஐவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நறுமண மூலிகையை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். பல நாடுகளில் மூலிகையாகவும், சில நாடுகளில் உணவாகவும், சில நாடுகளில் மருத்துவ பயன்பாட்டுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தாவரம் தான் இந்த கிரவுண்ட் ஐவி. இதை கிளெகோமா ஹெடரேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரம் புதினா குடும்பமான லாமியேசி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த பிரியாணி எல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நறுமணத்துக்காக புதினாவை பயன்படுத்துவாங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தது தாங்க இந்த கிரவுண்ட் ஐவி. இந்த கிரவுண்ட் ஐவியை க்ரீப்பிங் சார்லி மாதிரியான பல பொது பெயர்களால் கூப்பிடுவாங்க. இதோட இலைகளை கசக்கிறப்போ புதினாலிருந்து வரக்கூடிய நறுமணம் அப்படியே வருங்க. இது தாங்க இதோட தனி சிறப்பே. இந்த செடி தரையில் வேகமாக பரவி வளரக்கூடியது. தண்டுகளில் இருக்கக்கூடிய கணுக்கள் மண்ணை தொட்ட உடனே புதிய வேர்களை உருவாக்கி தொடர்ந்து பரவி அப்படியே வளருங்க. அதனால சில நாடுகளில் இது ஒரு ஆக்கிரமிப்பு கலையாகவுமே சொல்லப்படுது. ஆனால் அதே நேரத்தில் தோட்டங்களில் தரையை மூடும் அலங்கார செடியாகவுமே வளர்க்கப்படுதுங்க. வசந்த காலத்தில் நீலம் அல்லது லாவெண்டர் நிற சின்ன சின்ன பூக்களை பூக்க வைக்குது. இந்த பூக்கள் தேனீக்கள் மற்றும் பல மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகளை ஈர்க்குது. இதனால் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுறதுல இந்த தாவரம் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த செடியோட இளம் இலைகளை சில ஐரோப்பிய நாடுகளில் கீரையாக சமைச்சு சாப்பிடுவாங்க. தேநீராகவும் தயாரித்து குடிப்பாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பானங்கள் தயாரிப்புலேயும் இந்த மூலிகை பயன்படுத்தப்பட்டதா வரலாற்று பதிவுகள் சொல்லுதுங்க. அப்போ இது பானத்தோட சுவை, மனம் மற்றும் நீண்ட நாள் பாதுகாப்பு அளிக்க உதவுனது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. மருத்துவ பயன்பாடுகள்லேயும் இந்த தாவரத்துக்கு நீண்ட வரலாறு இருக்குது. பாரம்பரிய ஐரோப்பிய மருத்துவத்தில் இரும்பல், சளி, மூச்சுக்குழாய் பிரச்சனைகள், அஜீரணம், சிறுநீரக கோளாறுகள் மற்றும் சில அலர்ஜி நோய்களுக்கும் துணை மூலிகையாக பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சில நாடுகளில் கல்லீரல் மற்றும் சுவாசப்பாதை தொடர்பான பிரச்சனைகளுக்கு மூலிகை தேநீராகவும் பயன்படுத்தப்பட்டு வந்ததுங்க. ஆனால் நேர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் எந்த மூலிகையையும் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் மருந்தாக சாப்பிடக்கூடாது. சில தாவரங்கள் மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் கால்நடைகளுக்கு நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கலாம் அப்படின்றத ஆய்வுகள் சொல்லுது. இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரமும் ஒரு அறிவியல் அதிசயம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் பாதுகாக்கிறதும் நம்ம எல்லாரோட கடமை. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு மேற்கு ஆஸ்திரேலியாவோட பூர்வக்குடி பாரம்பரிய மக்களான பையுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பையுங்கு மக்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவோட கேஸ்கோயின் பகுதியில் வாழ்ந்த பூர்வக்குடி ஆஸ்திரேலியர்கள். பல ஆயிரம் ஆண்டுகளாக அவங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்து தங்களுக்குன்னு தனித்துவமான கலாச்சாரம், மொழி மற்றும் வாழ்க்கை முறையை உருவாக்குனாங்க. மானுடவியலாளர் நார்மன் டிண்டேல் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி பையுங்கு மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. இந்த நிலப்பகுதி லிண்டன் மற்றும் மெனிலியா ஆற்று பகுதிகளை மையமாக கொண்டு உப்பு சதுப்பு நிலங்கள்லேருந்து குவாப்பா வரைக்கும் பரவியிருந்ததுங்க. அவங்களோட வாழ்விடம் பெரும்பாலும் வறண்ட நிலப்பகுதிகளும் ஆற்றங்கரைகளும் புதற்காடுகளும் நிறைந்த இயற்கை சூழலாக இருந்தது. இந்த நிலத்தோட தன்மைக்கு ஏற்ப அவங்க வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்து வாழும் வாழ்க்கை முறையை பின்பற்றினாங்க. பையுங்கு மக்களுக்கு பல்வேறு மாற்று பெயர்களுமே இருந்ததுங்க. பைஜுங்கோ, பயோங், பையுங், பியோங் மாதிரியான பெயர்கள்னாலேயும் அவங்க அழைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ககரகலா அப்படின்ற பொது பேருக்கு கீழே பையுங்கு மக்களையும் சேர்த்து இங்காடா, மாயா மற்றும் இனிகுதிரா மாதிரியான பிற பழங்குடியின மக்களும் குறிப்பிடப்பட்டிருந்தாங்க. ககரகலா அப்படின்றதுக்கு கிழக்கிந்திய நெருப்புகள் அப்படின்ற பொருளுங்க. இது பல பழங்குடியினரை ஒன்றிணைச்சு அழைக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய இனப்பெயராக இருந்திருக்கு. பூர்வக்குடி மக்களோட வாழ்க்கையில் நிலம் அப்படின்றது வெறும் வாழும் இடம் மட்டும் இல்லைங்க, அது அவங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த மண், ஆன்மீக நம்பிக்கைகள் நிறைந்த புனித இடம், அவங்களோட அடையாளத்தோட அடிப்படைன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பையுங்கு உள்ளிட்ட பல பழங்குடியின மக்களோட வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்க பல்வேறு ஆய்வுகள், பண்பாட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க. ஒரு சமூகத்தோட உண்மையான செல்வம் அதோட கட்டிடங்களோ அல்லது தொழில்நுட்பமோ இல்லை, அந்த மொழி, பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் இயற்கையுடனான கொண்ட உறவு தாங்க. பையுங்கு மக்களோட வாழ்க்கை நமக்கு எதை சொல்லிக் கொடுக்குதோ இல்லையோ, இயற்கையை மதித்து வாழ்றது தான் முக்கியத்துவம் அப்படின்றத நினைவூட்டுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி, மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே தோல்விகளும் வரும், வெற்றிகளும் வருங்க. ஆனால் தோல்விகள் தொடர்ந்து வரப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, சரி இது நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுவோங்க. ஆனால் ஒரு முறை இல்லைங்க, 4 முறை தோத்த பிறகும் என்னுடைய இலக்கு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு 5வது முறையாக முயற்சி பண்ணி, அந்த 5வது முறையில் தமிழ்நாடு லெவலில் முதலிடம் பிடித்தார். அந்த எந்த ஒரு விஷயத்தில் அவர் யார் அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. சின்ன வயசில் இருந்தே சிவச்சந்திரன் அவருக்கு வந்து ஒரு ஆசை இருந்ததுங்க, ஒரு கனவு. அதாவது ரோட்டில் போகிற போலீஸ் வண்டியை பார்க்கும்போது, அந்த காக்கி சட்டையை பார்க்கும்போது அவர் மனசுக்குள்ளார ஒரு ஸ்பார்க், நாமளும் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவச்சந்திரன் அவர் வந்து நினச்சிருக்கிறாரு. நாமளும் ஒரு போலீஸ் ஆகணும், நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சின்ன வயசில். வளர்ந்த உடனே அவருடைய இலக்கும் அதாக தாங்க இருந்தது. இந்தியாவுடைய மிக உயரிய தேர்வான யூபிஎஸ்சி தேர்வு. ஏன்னா ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மலையை கடந்து தாங்க ஆகணும், யூபிஎஸ் அப்படின்ற யூபிஎஸ்சி அப்படின்ற அந்த மலையை. ஆனால் அந்த மலை எவ்வளோ செங்குத்தானது, அதில் எத்தனை பேர் ஏற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, சில பேர் பாதியிலே இறங்கியிருக்கிறாங்க, சில பேர் மட்டும் அந்த மலையை வெற்றிகரமாக ஏறி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி இவரும் சிவச்சந்திரன் அவர்களும் முயற்சி பண்ணுறாங்க, யூபிஎஸ்சி படிக்கிறாரு. அந்த யூபிஎஸ்சி புத்தகங்களோடு அவர் உட்கார்ந்தப்ப அந்த காலண்டரில் வருஷங்கள் அப்படியே கடக்க ஆரம்பிச்சுதுங்க. முதல் முயற்சி தோல்வி, 2வது முயற்சி தோல்வி, 3வது முயற்சி தோல்வி, 4வது முயற்சி தோல்வி. அந்த வெற்றி எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ்,

அடிச்சு பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். சென்னையைச் சேர்ந்தவர் சிவச்சந்திரன், அவரோட ஒரு வெற்றி கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அவரோட வாழ்க்கையில் சின்ன வயசில் அவருக்கு வந்து ஒரு கனவு வருதுங்க. கனவு அப்படின்னா மனசில் அவருக்கு தோன்ற ஒரு ஆசை, இப்படி நம்ம ஆகலாம் அப்படின்னு. என்ன ஆசை அப்படின்னா, அந்த ரோட்டில் போலீஸ் வண்டி போகும்போது நாமளும் இதே மாதிரி போலீஸ் ஆகணும், மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு பணியில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருங்க. அப்போ அவர் வளர்ந்ததுக்கப்புறம் யூபிஎஸ்சி அவரோட வாழ்க்கையில் அறிமுகமாகுது. அந்த யூபிஎஸ்சி அப்படின்ற அந்த மலையை கடந்தால் தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அப்படின்ற அந்த ஒரு பதவியை அடைய முடியுங்க. யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறாரு. ஆனால் எடுத்த உடனே அந்த வெற்றி அவருக்கு கிடைச்சதா அப்படின்னா இல்லைங்க. வருஷங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. முதல் முயற்சி தோல்வி, இரண்டாவது முயற்சி தோல்வி, மூன்றாவது நான்காவது முயற்சியும் தோல்வி. இப்போ இத்தனை தோல்விகள் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி நமக்கு இது செட் ஆகாது, வருடங்கள் போயிருச்சு, நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, நம்மளையும் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க, எத்தனை வருஷம் படிச்சுட்டே இருப்ப அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ளாரே வரும். வேணாம் அப்படின்னு விட்டு கொடுத்துருவோம். அட்லீஸ்ட் முதல் தோல்வி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அப்படி முயற்சி பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ரெண்டாவது தோல்வி வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் வந்து சரி வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்க. மூன்றாவது நாலாவது தோல்வி வந்ததுக்கப்புறம் கூட சரி வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் நாலு தோல்வி வந்ததுக்கப்புறம் அடுத்த முயற்சி பண்ணுற அந்த ஒரு கட்ஸ், அது தாங்க வெற்றியாக மாறுது. ஒரு ரெண்டு வருஷம் ஆனாலே என்ன தம்பி இன்னும் படிச்சுட்டு தான் இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கே ஒரு டவுட் வரும், நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம வந்து வேறு எதாவது வேலைக்கு போயிடலாமா அப்படின்லாம் கூட தோணுங்க, ஒரு சோர்வு வரும். ஆனால் சிவசந்திரன் அதை எதையுமே வந்து அவர் கண்டுக்கவே இல்லைங்க. அவருக்கான அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருந்தார். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. இப்போ இரண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் மச்சான், பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கி குடுறா.
2: ஏய், என்னடா புதுசா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அப்பயுமே நான் தானே வாங்கி தருவேன், வா போலாம்.
1: அண்ணா, ரெண்டு பிரியாணி.
2: என்ன மச்சான், பிளான் பண்ணி தான் சொல்றியா?
1: கண்ணு வைக்காத மச்சான்.
2: டேய் டேய் டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல ஸ்கேல் வச்சு அளந்து சாப்பிட்டு இருக்க.
1: இல்ல மச்சான், டாக்டரு சாப்பாடு அளவா சாப்பிடணும்னு சொன்னாரா, அதான்.
3: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்!

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.

இவரோட அந்த 5 வருட போராட்டத்தில் அவருக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருந்தது தமிழ்நாடு அரசோட ஒரு திட்டம் தாங்க. அது மூலியமாக தான் அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டார். வழிகாட்டுதல் அவருக்கு வந்து கிடைச்சது. அவரோட பலவீனங்கள் எல்லாமே பலமாக மாறுனுச்சு அப்படின்னு வந்து அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவர் சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி பண்ணிகிட்ருப்பாங்க, டிஎன்பிசி தேர்வுக்கு பயிற்சி எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமேயான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது எவ்வளோ படிக்கிறோம், எத்தனை வருடங்கள் படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம அந்த விடைத்தாள்களில் எப்படி பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸாம் ஹால் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு அந்த தேர்வு எழுதுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதே மாதிரி அவர் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டார் இல்லைங்களா, தமிழ்நாடு அரசோட ஒரு திட்டம் மூலியமாக அவர் அந்த எடுத்துக்கிட்ட பயிற்சி. அப்போ தினமும் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு 3-4 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தொடர்ந்து தேர்வு எழுதி எழுதி பார்த்த அந்த அனுபவம் அவருக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்குங்க. அதுதான் அவரோட வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சிவசந்திரன் 4 முயற்சிகளை தாண்டி, அந்த 4 முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் 5வது முயற்சி எடுக்கிறாரு, அதில் வெற்றி பெறுறாரு. அவரோட அந்த வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்க கூட. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா சிவசந்திரன். இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் யூபிஎஸ்சி தேர்வுக்கும் தயாராகிற எக்கச்சக்கமான இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் அந்த இளைஞர்களுக்கு சொல்கிற ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, லைஃப்பில் எப்பயுமே பிளான் பி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார். அதாவது யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளில் ரொம்ப ரொம்ப போட்டி அதிகம். அதனால் இதையே நம்பி வாழ்க்கை முழுசாக இருக்காமல் முடங்காமல் பேக்கப்புக்கு ஒரு பிளான் பி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு அட்வைஸ் பண்ணுறாருங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. அதே நேரத்தில் அந்த பிளான் ஏவை அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, பிளான் பியோட அந்த ஏவை நோக்கி போக சொல்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சிவசந்திரன். ஏப்ரல் 2025 22 யூபிஎஸ்சி ரிசல்ட் வெளியாகுது. அகில இந்திய அளவில் 1009 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 23வது ரேங்க் எடுக்கிறார். 4 முறை யூபிஎஸ்சி தேர்வை அணுகின அவர், 4 முறை தோல்வி அடைஞ்ச அவர், 5வது முறையாக முயற்சி பண்ணும்போது 2025 அகில இந்திய அளவில் 23வது ரேங்க், 1009 பேரில் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. தமிழ்நாடு லெவலில் அவர் தான் ஃபஸ்ட்டு ரேங்க் சிவசந்திரன் அவருக்கு. 4 முறை அவர் தோத்தப்ப கைத்தட்டாத இந்த உலகம் இன்னைக்கு அவரை பார்த்து வியந்து பாராட்டுறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் ரோல் மாடலாகவும் இருக்கிறார். அதே மாதிரி தமிழக முன்னாள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் உட்பட நிறைய தலைவர்கள் அதிகாரிகள் அவருக்கு வந்து அந்த வாழ்த்து மலை பொழிஞ்சாங்க 2025 அந்த ஒரு காலகட்டங்கள். உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வெல்கம் பேக் நேர்களே, நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேன். நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி சிவசுந்தரன் அவர்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சிவசுந்தரன் அவருடைய இந்த கதை நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட் ரேங்க், அப்போ சிஎம்மாக இருந்த MK Stalin அவர்கள் வாழ்த்துறாங்க, மற்ற தலைவர்கள் எல்லாருமே வாழ்த்துறாங்க. ஆனால் அவர் ஃபேஸ் பண்ண அந்த 5 வருடம், அதற்கு முன்னாடி 4 தோல்விகள், அது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து இருந்திருக்கும். ஆனால் அதை கடந்து தான் அந்த வெற்றி அப்படின்றது இருக்குங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த தோல்வியை கண்டு எல்லாருமே பின் வாங்கிடுவோம். ஆனால் அந்த தோல்வியை கண்டு பின் வாங்காத ஒருத்தர் தான் வெற்றியடைய தகுதியானவர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒருவேளை அவர் 2வது முறை தோல்வி அடைஞ்சப்பயோ, 3வது முறை யூபிஎஸ்சி தேர்வு எழுதி தோல்வி அடைஞ்சப்பயோ, இல்லை 4வது முறை தோல்வி அடைஞ்சதப்பயோ, வேணாம் இது கம்ப்ளீட்டாக வேணாம் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருந்தா இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் முதல் இடம் பிடிச்சிருப்பாரா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தாங்க. அதே மாதிரி நம்ம நம்மளோட இலக்கிலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேறு ஒரு பக்கம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய வகையான டிஸ்ட்ராக்ஷன் வரும். யாராவது இன்னமா படிச்சிட்ருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா, ஐயோ இப்படி கேட்டாங்களே, ஒருவேளை அவங்க கேட்குறது சரிதானோ, நம்ம வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாமோ அப்படின்னு கூட தோணுங்க. ஆனால் அவங்க கேட்குறது எந்த ஒரு இடத்துலேருந்து கேட்குறாங்க, நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை இந்த யூபிஎஸ்சி தேர்வு பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா, அதெல்லாம் நம்மக்குள்ளே நாமளே சொல்லிக்கிட்டு தான் அந்த ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்து மீண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவரோட கதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இன்றைக்கி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.